அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சொல்லி துண்டுமானார செல்வ சன்னிதி சுதன் நிகழ்ச்சிருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி நவீன் நிகழ்ச்சியிருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோட சொல்லி அட்டன்ல இருந்து கலாதேவி நிகழ்ச்சியிருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான இனி காலை நேர வணக்கம் வெள்ளவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷானி மற்றும் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கெலிய சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சிஸ்டர், நலமா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோட சொல்லி மாளிகாவத்தை சந்திரகுஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி கட்டுக்கலை ட்ரைடன் சந்தியாகும் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க.

நான் மகாநல்ல திருப்பதிக்காக ஒரு புராண பாடல் கிட்ட முன்னு நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். ஏராளமான உறவுகளும் அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான காலநீர் வணக்கம் சொல்லி மீமுட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அன்பான காலநீர் வணக்கம் சொல்லி பட்டுதிலிருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலநீர் வணக்கம் டிக்கோயா தனவல்லை மேற்பிரிவிலிருந்து துரைராஜ் மகாலட்சுமி துலக்ஷன் துவாஷினி பிரவீனா அருள்மொழி புஷ்பராணி திருச்செல்வம் சண்முகநாதன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உடைத்த குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிய காலை நேர வணங்கமக்கா நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் சொல்லி தேவலையிலிருந்து ஷாலினி நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாய்க்கா, அன்பான காலை நேர வணக்கம். விஜயகுமார், தீபா, விதுரா, அதிரா, லக்ஷான், சாந்தன் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி வட்டுக்கொடையிலிருந்து சாந்தன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான இனி காலை வணக்கம் வசந்தம் சொந்தங்களுக்கும் வசந்தம் சொந்தங்களுக்கு சொல்லுங்க. விசாவளுக்கு பெயர்ந்த ஸ்டேட் குமார், தங்கதுரை, மனைவி நித்யவாணி மற்றும் கிருஷாந்தினி, துஷ்யந்தினி, ருகன்யா, அர்ஷினி, கோபிஷான், சுரேஷ்குமார் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி ராஜேஸ்வரி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கங்களோடு ராஜ்குமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலநீர் வணக்கம் சொல்லி பாலா கார்த்திகாவும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்க்கை வாழ்வதற்கே
1: சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார், சில பேருக்கு பத்து வாட்டி சொன்னாலும் புரியாது சார், வேணும்னு திமிரு செய்யாம இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், ஒன்பது வாட்டி நீங்க சொன்னது புரியல சார். ஒன்றை எப்படி நான் புரிந்து கொள்ள? நான் இப்படி சொல்றேங்க, வெறும் சொல் தான், கருத்து ஏத்துங்க மந்திரம், வெறும் கயிறு தான். எடுத்து கையில கட்டினா கங்கணம், கழுத்துல கட்டினா தாலி, இடுப்புல கட்டினா அரணா கயிறு. கயிறு தான், வெறும் சோறு. கருத்து ஏற்றினால் பிரசாதம், வெறும் பேச்சு. கருத்து ஏற்றினால் சத்சங்கம், வெறும் கட்டடம். கருத்து ஏற்றினால் கோவில், வீடு. கருத்து ஏற்றணும்ல, அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும். எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும். ஒரு பாப்பா உட்காந்து சிரிக்குது, அது ஒரு ஒன்பதாவது வகுப்பு படிக்கலாம், சரியா? ஒரு மூணு நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பாப்பா. உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி, முக்கியமா இளைஞர்கள், 10, 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில, சூடா இருக்கு இத புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது. மகள் வர, அவளுக்கு உன் வயது இருக்கும், வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கைய. அந்த அம்மா சொல்லுது, இங்க இப்படி சூடா இருக்கு, இங்க இப்படி, மறுபடியும் சொல்லுது, இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு, சீக்கிரம் மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியும்ல நம்ம அம்மா எல்லாம் என்ன செய்வாங்க, காலையில எழுப்பும் போது 6 மணிக்கு, தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா. ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 7:30 பஸ் எழுந்துரு, 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்டுரும், ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுரும், 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தமா ரேடியோ போட்டு விட்டுரும். இதெல்லாம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமா 6:30 எழுந்திருக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தெல்லாம் எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியுமோ, அத்தனை கெட்ட வார்த்தையும் அது சொல்லும். அந்த பொண்ணு இருந்தால அந்த பிடிச்சிட்டுதுன்னு சொன்னால, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, புடி புடினா இப்படி இப்படி நீட்டுச்சா, கடைசியா சத்தம்

0: என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும். ரீடிங் ஹேபிட்.
1: வாழ்க்கை வாழ்வதற்கு நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

15 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேலைகளாக: நல்ல நேரம் காலை 5:53 முதல் 7:23 வரை, எமகண்டம் 2:53 முதல் 4:23 வரை, ராகு காலம் 10:23 முதல் 11:53 வரை. இனி இன்றைய

வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலநீர் வணக்கம் அன்பிற்கினி அறிவிப்பாளினி ஸ்ரீஸ்ரோபி அவர்களே விடியல் நிகழ்ச்சி சிறப்பு கிட்டும் சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் சொல்லி அட்டாம்பேட்டையிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நீர வணக்கம் சொல்லி திருச்சி மாமலச்சாலை பெரியார் நகர்லிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான காலை நீர் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு வண்டரவளி வினோதன் வினோத் லதா கிருஷாந்தன் ரோஷன் சமினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. உற்சாகமான காலை நீர் வணக்கம் சொல்லி கரோலினா லிவித் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் சகோதரி, இனிய காலை நீர் வணக்கம் சொல்லி ஷான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நீர் வணக்கம் சொல்லி நூர்ஜஹான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நீர் வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி யோகேஸ்வரன் தர்ணிகளிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்

அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புதிய நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இன்று தினத்திலும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான காலை நீர் வணக்கம் சொல் பசரையோர் ஏஎஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கமக்கா நானும் நிகழ்ச்சியோட சொல்லி தெமோதரையிலிருந்து யுகராஜ் நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி அட்டாம்பட்டியிலிருந்து புஷ்பராஜ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறாங்க. இப்படி மழை எடுத்தால் எப்படி வேலைக்கு போறது, பாட்டை தாங்க, குட் மார்னிங் பங்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரசாத் நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அரியாந்துறையிலிருந்து அஷா நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி மாவனிலிருந்து நிஷா நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அக்கா நானும் நிகழ்ச்சியோட ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காக முடிக்கிறது பாடல்.

கொண்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேரில் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாந்தீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது சீரற்ற காலநிலையுடைய தாக்கம் பல பிரதேசங்களையும் பாதித்திருப்பதான தகவல்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. சுமார் 3,475 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதான தகவலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிக பாதிப்புகளை சந்தித்த மாவட்டங்களும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. புத்தளம் மாவட்டம் அதிக பாதிப்பினை சந்தித்த மாவட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல பிரதேசங்களிலும் இவ்வகையான அதிக மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் இவ்வகையான மழை வீழ்ச்சி பாதிக்கப்பட்டிருப்பதான தகவலை நாங்கள் காணக்கூடிய கூடியதாக இருக்கிறது. இன்றுடன் இந்த மழை குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட நாளையுடன் இந்த மழை குறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாகத்தான் தற்பொழுது தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை எதிர்பார்த்த வேகத்தில் நகராமல் கடந்த பல நேரங்களாக குறிப்பிட்ட இடத்திலேயே நிலை கொண்டிருப்பதனால் இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் இன்றும் பல பிரதேசங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் முதலிலேயே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பல பாதிப்புகள் இதனால் ஏற்பட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகளும் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மின்னல் தாக்கத்தினால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதான ஒரு சோக சம்பவம் பதிவாகியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. புகவந்தலாவ பிரதேசத்தில் இந்த சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் குளவிக்கொட்டுக்கு 5 பெண்கள் இலக்காகி இருக்கிறார்கள் என்ற ஒரு துயரமான செய்தியும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டிய காலம் இது என்பதையும் இன்றைய தினம் நாங்கள் ஆரம்பத்திலேயே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அது தொடர்பான விரிவான விளக்கங்களையும் நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். அதே சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக பிரசுரமாகியிருப்பதை காணலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனனுடைய மரணம் தொடர்பிலான விசாரணை நடவடிக்கைகள் நேற்று 2வது நாளாகவும் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு முக்கியமான தகவல்கள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் உயிரிழந்திருந்த வீட்டினுடைய சிசிடிவி கேமராக்கள் இயங்கும் நிலையில் இருந்தாலும் எந்த விதமான விடயங்களும் பதிவாகவில்லை என்பதான ஒரு மிக முக்கியமான விடயம் சாட்சியாளர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானம் செலுத்தி இருக்கின்றோம். அதுபோல மற்றொரு பிரதான செய்தி கொடுத்தும் இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளை பிரசுரித்திருக்கின்றனர். தேசிய கல்வி நிறுவக முன்னாள் பணிப்பாளருக்கு கடூடிய சிறை தண்டனை என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே குடிவரவு குடியகர்வு திணைக்களத்தில் 98 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் உயர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதான தகவல்களையும் பத்திரிகைகள் கொண்டு வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யோஷித்த ராஜபக்சேவுக்கு எதிரான கருப்பு பண சுத்திகரிப்பு விவகார வழக்கு தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கிறது என்பதான விடயங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆட்சேபனை அதாவது அடிப்படை ஆட்சேபனங்களை மேல் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாக இருப்பதான தகவல்களும் பத்திரிகைகளில் பிரதான இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. சைபர் குற்றவாளிகளினால் திருடப்பட்ட 6.6 மில்லியன் டாலர் ஓமானில் முடக்கப்பட்டிருப்பதான தகவல் ஒன்று பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். சமூக வலைதளங்களில் இந்த விடயத்தினை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே காணாமலான இலங்கையினுடைய நிதியுடன் இந்த நிதிக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவே இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளுக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் பல்வேறு முக்கியமான விடயங்களை உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். பசிலினுடைய மல்வாணி வீட்டுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம், விடுதிக்கு ஒப்படைக்குமாறு மாணவர்கள் கோஷம் என்பதான ஒரு செய்தியையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் குறித்த தகவல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கிறோம். தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியை புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தந்திருக்கிறது. நாடெங்கும் கனமழை, சிவப்பு எச்சரிக்கை, 3,475 பேர் பாதிப்பு, புத்தளத்தில் 256.2 மில்லிமீட்டர் அதிகூடிய மழை வீழ்ச்சி, மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒருவர் மரணம், ஹெலிகாப்டர்களுடன் படையினர் மீட்பு பணிகள் என்பதாக அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களை பிரதானமாக தந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையிலும் பிரதானமாக தலைப்பு செய்தி பின்வருமாறு பிரசுரமாக இருக்கிறது. சீரற்ற காலநிலை, ஆயிரக்கணக்கான ஒரு பாதிப்பு, நீரில் மூழ்கிய புத்தளம் நகரம், 489 குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைப்பு என்பதாக அதற்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். லங்காதீப பத்திரிகையும் அது குறித்த தகவலை தந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அதிக மழை காரணமாக 1113 குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாக இருப்பதான விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழர் பத்திரிகையிலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மழை வீழ்ச்சியால் மக்கள் பாதிப்பு, ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்வு, அத்தியாவசிய சேவைகளுக்கு இடையூறு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் விரிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மத்திய வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை எதிர்பார்த்த வேகத்தில் நகராமல் கடந்த பல மணி நேரங்களாக குறிப்பிட்ட இடத்திலேயே நிலை கொண்டிருப்பதால் இலங்கையை விட்டு விலகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மழையுடனான வானிலை அடுத்த 48 மணி நேரத்துக்கு பின்னரே விலகும் வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடரும் கனமழையினால் ரத்தினபுரி, காலி, முனராகலை, மட்டக்களப்பு, கள்ளுத்துறை, கொழும்பு, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் 489 குடும்பங்களைச் சேர்ந்த 1310 பேர் பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. இதனால் இன்றும் இலங்கையினுடைய வடக்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய, வடமத்திய, கிழக்கு மற்றும் மாகாணங்களுடைய பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் சற்று கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. கொழும்பிலும் அவ்வகையான நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. காலை 5:30 பிறகுதான் இங்கு மழை பெய்ய ஆரம்பித்திருந்தது. அதுவரை மழை பெய்வதற்கான அறிகுறிகள் அவ்வளவாக தென்பட்டிருக்கவில்லை. கொழும்பு, கம்பஹா, கழுத்துறை, குர்நாகல் மாவட்டங்களுடைய பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இந்த மாவட்டங்களின் சில பகுதிகள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் அதாவது 15/5/2026 வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களுடைய பல பகுதிகளுக்கும் பரவலான கன முதல் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாகாணம் பரவலாக கனமழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களுடைய பல பகுதிகளுக்கும் நாளையும் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாளை 16 தேதி மேற்கு, வடமேற்கு, வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களுடைய சில பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மேற்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புத்தளம் மாவட்டத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதான தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் அடையாளப்படுத்தப்பட்ட செய்திகளாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். காலை முரசு பத்திரிகையும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டியிருக்கிறது. வெள்ளத்தில் புத்தளம், 27,000 பேர் பாதிப்பு, அரசு நிறுவனங்கள், பாடசாலைகளுக்குள் புகுந்த நீர் என்பதாக காலை முரசு பத்திரிகையில் அது குறித்த செய்தி ஒன்று பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வருகின்ற கடும் மழை மற்றும் மோசமான காலநிலை காரணமாக 7,206 குடும்பங்களைச் சேர்ந்த 27,222 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட செயலாளர் இந்திக்க செல்வா தெரிவித்திருக்கின்றார். புத்தளம், வனாத்தவில்லு மற்றும் ஆனமடுவு ஆகிய 3 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட 22 கிராம சேவகர் பிரிவுகளில் வசிக்கும் மக்களே இவ்வாறு வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். புத்தளம் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற 2 பாதுகாப்பு மையங்களில் தற்போது 16 குடும்பங்களைச் சேர்ந்த 52 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விசுத்தராம விகாரையில் 47 பேரும், புத்தளம் தெற்கு இந்து கோயிலில் 5 பேரும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான சமைத்த உணவுகளை வழங்கும் பணிகளை அனர்த்த முகாமைத்துவ சபை அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் முன்னெடுத்து வருகிறார்கள். புத்தளத்தினுடைய முக்கிய அரசு நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்கள் வெள்ள நீரில் மூழ்கியிருக்கின்றன. புத்தள மாவட்ட பொது வைத்தியசாலை மற்றும் போலீஸ் நிலையம், பிரதேச செயலாளர் அலுவலகம் மற்றும் காலநிலை ஆய்வு அலுவலகம், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் மற்றும் அரசு அதிகாரிகளுடைய உத்தியோகபூர்வ இல்லங்கள் என்பன வெள்ள நீரில் மூழ்கியிருக்கின்றன. புத்தளம் இந்து கல்லூரி, பாத்திமா மகளிர் கல்லூரி, ஜாகிரா தேசிய கல்லூரி, சன் ஆண்ட்ரூஸ் மத்திய கல்லூரி, ஆனந்தா கல்லூரி ஆகிய பாடசாலைகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வெள்ள நீர் காரணமாக பிரதான போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. புத்தளம் ரயில் பாதை, புத்தளம் அனுராதபுரம் வீதி, புத்தளம் குர்நாகல் வீதி மற்றும் புத்தளம் சிலாபம் வீதியினுடைய சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. இந்த போக்குவரத்து பாதைகள் நீரில் மூழ்கியிருப்பதன் காரணமாக மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று புத்தளம் மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்ற தகவல்களும் அதில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த விடயம் பத்திரிகைகளில் பிரசனமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த பதுளை மாவட்டத்தில் 13 பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் 1003 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 2 பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் 21 பேரும், கேகாலி மாவட்டத்தில் 2 பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் 133 பேரும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் 140 பேர் பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் கிடைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தித்வா புயலின் காரணமாக உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் உடைவுகளை இழந்திருக்கின்ற மக்கள் தொடர்ந்து தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. புத்தளம் மாவட்டத்தினுடைய புத்தளம் பிரதேச செயலாளர் பகுதிகளில் 474 குடும்பங்களைச் சேர்ந்த 1264 பேர் 6 பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடும் மழை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் அசாதாரண நிலை காரணமாக பெருமளவான சேதம் ஏற்பட்டிருப்பதாகவே தகவல் அங்கிருந்து கிடைப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் புத்தளம் பிரதேச செயலக பிரிவில் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு 19 கிராம சேவகர் பிரிவில் 7190 குடும்பங்களைச் சேர்ந்த 27178 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் நிலை கொண்டிருக்கின்ற தாளமுக்கம் தொடர்ந்து நீடிப்பதால் எதிர்வரும் 36 மணி நேரத்தில் அந்த கட்டமைப்பு இலங்கையிலிருந்து விலகி சென்று படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மத்திய தென் வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 100 மில்லி மீட்டர் கடும் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சியுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக கடும் காற்று மற்றும் இடியுடன் ஏற்படும் அனர்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதற்கு அவசியமான நடவடிக்கைகள் எடுக்குமாறு மக்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் நாட்டில் தற்போது நிலவுகின்ற மழை வீழ்ச்சியை தொடர்ந்தும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 150 மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் ஒரு சில இடங்களில் 100 மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்பதான விடயங்களும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மண் சரிவு எச்சரிக்கையும் நீடிக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. பதுளை மாவட்டத்தினுடைய பண்டாரவளை, ஹாலியல மற்றும் பசறை ஆகிய மாவட்ட செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கும், காலி மாவட்டத்தில் தவளம, எல்பிடிஎ, நியாகம மற்றும் நெலுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பிரதேசங்களிலும், கள்ளுத்துறை மாவட்டத்தில் இங்கிரிய, புலத்சிங்கள, அகலவத்த, பதுரலிய, மதுகம, ஹொரண, பலலவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கும் தொடர்ந்தும் இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டி மாவட்டத்தில் பூஜா பெட்டிய, தும்பனை, தெல்தொட்ட, தொலுவ, உடுநுவர, ஹத்தரலியாத்து, ஹரிஸ்பத்துவ, பஸ்மாக்கு கோரலை, யட்டினுவர, உடப்பலாத்து, பாத்தஹேவாபத்து, பன்வில, கஹாங், இகலக்கோரல, கங்கவட்ட கோர்ல ஆகிய பிரதேசங்களுக்கும், அக்குரணி ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கும் இவ்வாறு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கேகாலி மாவட்டத்தினுடைய புலத்கொகப்பிட்டிய, மாவனெல்ல, கேகாலை, அரநாயக்க, யட்டியான்தொட்ட, வரக்காப்போல மற்றும் ரமுக்கணை ஆகிய பிரதேச செயல பிரிவுகளுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கும், குருநாகல் மாவட்டத்தில் ரிதிகம பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பிரதேசங்களுக்கும் இவ்வகையாக மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் இதுகுறித்து அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதான வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்தளை மாவட்டத்துடைய ரத்தொட்ட, நாவுல மற்றும் அம்பகம கோர்ல ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கும் இந்த மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சீரற்ற காலனினால் மாத்தளையிலும் பல பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதான தகவலையும் நாங்கள் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் உட்பக்கத்திலிருந்து எடுத்துக் கொள்கின்றோம். மலையகத்தில் நிலவுகின்ற இந்த சீரற்ற காலநிலையால் மாத்தளை மாவட்டத்தில் பல பகுதிகளில் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் விசாரம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தில் கலைவல பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பட்டிவல லகிவத்த கிராமம் முழுமையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிராமத்தில் உள்ள 70 வீடுகளுக்கு வெள்ள நீர் 4 அடி வரை புகுந்துள்ளதால் வீட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. இவ்வாறு பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் அப்பகுதி பள்ளிவாசலில் தற்காலிகமாக தங்க வைக்க பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான உணவுகள் அயல் கிராமங்களிலிருந்தும் பிரதேச செயலகம் ஊடாகவும் வழங்கப்பட்டு வருவதாக பிரதேச மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறித்த கிராமத்துக்கு அருகில் உள்ள ஆற்றை மறைத்து அணை கட்டப்பட்டுள்ளதால் மழை காலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து இந்த கிராமத்திற்குள் வெள்ள நீர் புகுவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க சம்பந்தப்பட்டவர்கள் உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என இந்த பகுதியை பள்ளிவாசல் மூலமும் கருத்துக்கள் வேண்டுகோள்களாக முன்வைக்கப்பட்டிருப்பதையும் அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே சாத்தரை மாவட்டத்தினுடைய பிட்டப்பத்தல பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பிரதேசங்கள், முனராகலை மாவட்டத்தில் வெள்ளவாய, பதல்கும்பர மற்றும் பிபில ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் நோர்வூட், அம்பங்கமுக, கோர்லை மற்றும் கொத்மலை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தில் எஹலியகுட, கலவான, குருவிட்ட, கொடக்கவெல்ல, கிரியல்ல, அயகம, பெல்மண்டுல்ல மற்றும் ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருக்கிறது. களுத்துறை மற்றும் ரத்தினபுரியில் கனமழை பெய்து வருவதான தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. களுத்துறை மாவட்டத்தினுடைய அகலவத்து, மதுகம, புலத்சிங்கல, டெல்மெல்ல, வலலவிட்டு, பாகியங்கல, பதுரலிய, ஹல்வல ஆகிய பிரதேசங்களில் 60 தொடக்கம் 110 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியிருந்ததுடன், ரத்தினபுரி மாவட்டத்தில் கவர்கிரிய மற்றும் யகலஹேன ஆகிய பிரதேசங்களில் அண்ணளவாக 60 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாக இருப்பதான தகவலும் வெளியாகியிருக்கிறது. அனுராதபுரம் பிரதேசத்திலும் அதிகப்படியான பாதிப்புகள் இடம்பெற்றிருப்பதான தகவலையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடும் மழையுடனான சீரற்ற காலநிலையில் அனுராதபுரத்தில் 13 குடும்பங்கள் பாதிப்பு என்பதாக பத்திரிகைகள் தலைப்பட்டிருக்கின்றன. எனவே அது குறித்த தகவலையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சீரற்ற காலநிலையின் காரணமாக அனுராதபுரம் கலாபிப குளத்தினுடைய வான் கதவுகள் திறக்கப்பட்டதால் கெக்கிராவ அவுகண பிரதான வீதி நீரில் மூழ்கியிருக்கிறது. போக்குவரத்தும் ஸ்தம்பிதமடைந்திருக்கிறது. இதேவேளை அவுக்கண பகுதியில் இருக்கின்ற 13 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர்கள் அனைவரும் அவர்களுடைய உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என அன்னத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அனுராதபுரம் மாவட்ட அலுவலகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே கலாபவ குளத்தினுடைய வான் கதவுகள் இரண்டும் தற்சமயம் 1 அடி உயரம் திறக்கப்பட்டிருக்கிறது. கெக்கிராவ கலாபவ வீதியினுடைய சில இடங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் அந்த வீதியினை திருத்தும் பணிகளை விரைவுபடுத்துமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய அனுராதபுரம் மாவட்ட அலுவலக உதவி பணிப்பாளர் ஊடாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அனுராதபுரம் ராஜாங்கனை மற்றும் அங்கமுக குளங்களுடைய வான் கதவுகள் தற்சமயம் 3 அடி அளவில் திறக்கப்பட்டிருப்பதுடன் அந்த பகுதியில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கெக்கிராவ பிரதேச செயலாளர் பிரிவினுடைய கணேவல் போல மாங்கடவள குளம் உடைப்படுத்திருப்பதுடன் அந்த பகுதியிலுடைய வயலிலம் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பெரிய மற்றும் நடுத்தர குளங்களினுடைய சிறிய குளங்களினதும் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மல்வத்தோய் ஆற்றினுடைய நீர்மட்டமும் அதிகரித்து காணப்படுகிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்து மக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதான வேண்டுகோளும் அதில் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை மாத்தறை மாவட்டத்தினுடைய தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட ரிவஸ்டன் பிரதேச வீதி தற்போது வரையில் இலக ரக வாகனங்கள் மாத்திரமே பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கண்டி மாவட்டத்தில் கண்டியிலிருந்து தலாத்தோயா வீதியின் ஊடாக உட தெல் தோட்ட பாலம் நீரினால் நிரம்பியுள்ளதனால் அந்த வீதி மூடப்பட்டிருக்கிறது. வெளிப்பாலத்தை அமைப்பதற்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் ராணுவத்தினர் கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறார்கள். அதுவரையில் மாற்று வீதியாக கலஹா நகரத்திலிருந்து பேரவத்த வீதி அம்பலமான பல்வூட்டு சந்தையினூடாக வீதியை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்ற வேண்டுகோளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மன்னார் ரயில் வீதி தடைப்பட்டிருப்பதன் காரணமாக மன்னாரிலிருந்து மதவாச்சி வரையில் ரயில் போக்குவரத்து இடம்பெறாது. உடனட ரயில் வீதி தடைப்பட்டிருப்பதன் காரணமாக ரம்புக்கடையிலிருந்து அம்பைவல ரயில் நிலையம் வரை ரயில் போக்குவரத்து இடம்பெறாது. அம்பவிலையிலிருந்து பதுளை வரையில் மாத்திரம் ரயில் சேவைகள் இடம்பெறும் என்பதான தகவல்களும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சீரற்ற காலநிலையை மையப்படுத்தியதாக இவ்வகையான வேண்டுகோள்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனையும் மக்கள் அவதானத்தில் கொள்ள வேண்டும் என்பதான வேண்டுகோள்களும் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு பிரதான செய்தியும் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருந்தது. வயலில் வேலை செய்த போது மின்னல் தாக்கி இளைஞர் பலி, யாழ்ப்பாணத்தில் சோகம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். யாழ்ப்பாணத்தில் நேற்று வயலில் வேலை செய்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கிறார். சுழிபுரம் கிழக்கை சேர்ந்த அண்ணாதுரை வின்சன் என்ற 22 வயது இளைஞரை மின்னல் தாக்கத்தால் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டு தற்போது சங்கானை வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்ற விடயமும் அதில் தெரிவுபடுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குளவிக்கோட்டுக்கு உள்ளான 4 வைத்தியசாலையில் அனுமதி, புகவந்தலாவியில் சம்பவம் என்பதாக ஒரு செய்தியையும் நாங்கள் காணலாம். இந்த செய்தி தமிழன் பத்திரிகையின் உட்பக்கத்திலும் பிரசுரமாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையும் அந்த செய்தியினை தந்திருக்கிறது. புகவந்தலாவ கெக்கஸ்வேல்டு மேல் பிரிவு தோட்ட பகுதியில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த நான்கு பெண் தொழிலாளர்கள் நேற்று 14 தேதி குழுவிக்கொட்ட கீழக்காக பகவந்தலாவி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக பகவந்தலாவ போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தேயிலை மலையில் தொழிலாளர்கள் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பொழுது தேயிலை செடிகளுக்கு அடியில் இருந்து குழுவிக்கூடு கலைந்து தொழிலாளர்களை தாக்கியிருக்கிறது. இதில் நான்கு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இவர்கள் குறித்து அச்சமடைய தேவையில்லை எனவும் வைத்தியசாலை பேச்சாளருடைய கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்த செய்தியும் இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. டெங்குவினுடைய அபாயம் அதிகரித்திருப்பதான தகவலாக அது அமைந்திருக்கிறது. தீவிரமடையும் டெங்கு பரவல் நடப்பாண்டில் 14 பேர் உயிரிழப்பு 27,754 நோயாளர்கள் அடையாளம் என்பதாக அதற்கு தலைப்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் நிலவுகின்ற மழையுடனான சீரற்ற வானிலையின் காரணமாக டெங்கு நோய் பரவலும் தீவிரமடைந்திருக்கிறது. அந்த வகையில் நாட்டில் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதிக்குள் 27,754 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் 14 பேர் டெங்கு நோயால் உயிரிழந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. இதுகுறித்து தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எடுத்திருக்கின்ற அறிக்கையில் நாட்டில் 25 மாவட்டங்களிலும் தற்போது டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். அந்த வகையில் கொழும்பு, கம்பஹா, மாத்தறை, காலி, ரத்தினபுரி, களுத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் அதிக டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மேல் மாகாணத்தில் 50 வீதமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் 27,754 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் டெங்கு காய்ச்சல் இதுவரை 14 மரணங்கள் பதிவாக இருக்கின்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது நிலவுகின்ற இந்த மழையுடனான வானிலையால் வரும் நாட்களில் டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. டெங்கு பாதிப்பு அதிகம் இருக்கின்ற மாவட்டங்களாக மேல் மாகாணத்தினுடைய கொழும்பில் 5,930 பேரும், கம்பஹாவில் 4,465 பேரும், களுத்துறையில் 1,572 பேரும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ரத்தினபுரியில் டெங்கு அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 1,823 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக ரத்தினபுரி மாவட்ட தொற்றுநோய் தடுப்பு பிரிவு வைத்திய அதிகாரி கசூன் வீரசூரிய தெரிவித்திருக்கிறார். ரத்தினபுரி மாவட்ட செயலகத்தினுடைய கேட்போர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் KGS நிஷாந்த தலைமையில் நேற்று முன்தினம் 13 தேதி நடைபெற்ற மாவட்ட டெங்கு ஒழிப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இந்த தகவல்களையும் தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல எம்பிலிப்பட்டி பிரதேசத்தில் 243 பேரும், ரத்தினபுரி மாநகர சபைக்குட்பட்ட பிரிவுகளில் 229 பேரும், ரத்தினபுரி பிரதேச சபைக்குட்பட்ட பிரிவுகளில் 143 பேரும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேற்படி மாவட்டத்தில் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து டெங்கு பரவல் சீராக காணப்பட்ட நிலையில் ஏப்ரல் மாதத்தில் அதனுடைய வேகம் அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த வகையில் ஜனவரி மாதம் 393 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். பிப்ரவரியில் 351, மார்ச்சில் 358, ஏப்ரலில் 506 பேரும், மே மாதம் இதுவரை 215 டெங்கு நோயாளர்களும் பதிவாக இருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுகுறித்து மிக அவதானமாக ரத்தினபுரி மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் செயற்பட வேண்டும் என்பதான வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக வீடுகள் மற்றும் அலுவலக சூழலில் நீர் தேங்கி நிற்கக்கூடிய பூச்சாடிகள், தகரங்கள், தேங்காய் சிரட்டைகள், பொலித்தீன் பைகள் மற்றும் டயர்களை முறையாக அகற்ற வேண்டும். அத்துடன் நீர் தாங்கிகள் மற்றும் கட்டுமான தளங்களை வாரந்தோறும் கண்காணித்து சுத்தப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் ஆபத்தான ஒரு நோய், எனவே இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றபடியினால் அனைவரும் இதுகுறித்து மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைத்துக் கொண்டு அடுத்த செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற செய்தி, ஜனாதிபதி தலைமையில் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பதுலில் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்த தகவலாக அமைகிறது. எனவே அந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்.
2: சார், நான் சொல்ல போற மெட்டீரியல் அமெரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: பட இரண்டரை வேளையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கின்றோம். மதுரையில் ஜனாதிபதி தலைமையில் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் உட்பக்கத்தில் இந்த செய்தியை காணக்கூடியதாக இருந்தது. திட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மதுரை மாவட்ட மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகளுடைய முன்னேற்றம் குறித்து ஆராயும் மதுரை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று முன்தினம் பிற்பகல் மதுரை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. அனர்த்த நிலைமையால் மதுரை மாவட்டத்தில் 26,517 குடும்பங்களைச் சேர்ந்த 90,667 பேர் பாதிக்கப்பட்டபோதுடன் 77 தோட்ட வீடுகளும் 507 கிராமிய வீடுகளும் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன. அதிக ஆபத்துள்ள வீடுகளாக 1,376 தோட்ட வீடுகளும் 1,474 கிராமிய வீடுகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதன்படி மதுரை மாவட்டத்தில் மீள்குடியேற்றப்பட வேண்டிய மொத்த குடும்பங்களுடைய எண்ணிக்கை 3,434 ஆகும். எனவே அந்த மக்களை மீள்குடியேற்றும் செயல்முறை மற்றும் அதில் எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி இங்கு பிரதேச செயலக பிரிவுகளுடைய அடிப்படையில் தனித்தனியாக கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். மீள்குடியேற்றத்துக்காக முன்மொழியப்பட்ட தற்போது தனியார் நிறுவனங்களின் வசம் இருக்கின்ற அரசு காணிகளை விரைவாக விடுவிப்பது குறித்து இங்கு விசேடமாக ஆராயப்பட்டதுடன் அந்த காணிகளை வழங்குவது தொடர்பாக நிறுவனங்களுக்கிடையே உடன்பாடு எட்டப்பட்டவுடன் வீட்டு நிர்மாண பணிகளை ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். மீள்குடியேற்ற செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இங்கு மேலும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அறிக்கைகள் மற்றும் திட்டங்களுக்கு அப்பால் சென்று வீடுகளை இழந்த மக்களுக்கு ஒரு புதிய வீட்டின் உரிமை குறித்த நம்பிக்கையையும் உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இங்கு வலியுறுத்தியிருந்தார். மேல்குடியேற்றத்தின் பொழுது வேறு காணிக்கு செல்வது குறித்து தயக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது தொடர்பில் முடிவெடுப்பதற்காக அதிகபட்சமாக June 15 வரை கால அவகாசம் வழங்குமாறும் ஜனாதிபதி இங்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் மதுரை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதன் முன்னேற்றம் வாழ்வாதார இழப்புகளுக்கான இழப்பீடு வழங்குதல் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வணிக தலங்களுக்கான இழப்பீட்டு வழங்குதல் வீட்டு வாடகை செலுத்துதல் மற்றும் உயிரிழப்புகளுக்கான இழப்பீடுகளை வழங்குதல் ஆகியவற்றின் முன்னேற்றங்கள் குறித்தும் ஜனாதிபதி தனித்தனியாக கேட்டறிந்து கொண்டார். திட்மா அனர்த்த நிலைமையால் வயல் நிலங்கள் மற்றும் பயிர் செய்கை நிலங்களில் தேங்கியிருக்கிற மணல் மற்றும் கற்களை அகற்றும் செயல்முறை குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதற்காக 1 ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கும் விவசாய அமைப்புகளுடைய பங்களிப்புடன் அந்த வேலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. திட்மா சூறாவளியால் சேதமடைந்த மதுரை மாவட்டத்தினுடைய வீதி அபிவிருத்தி குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் சேதமடைந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான 21 வீதிகளுடைய பணிகளை இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதேபோல் மாகாண வீதி அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் மற்றும் நிதி தேவைகள் குறித்து கேட்டறிந்த ஜனாதிபதி அந்த அனைத்து வீதிகளுக்கும் தேவையான நிதி மதிப்பீடுகளை தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார். திட்மா பேரடிவால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வரும் வேலை திட்டத்தில் பணத்தை ஒருபோதும் தடையாக கருத வேண்டாம் என்றும் திட்மா சூறாவளியால் ஏற்பட்ட அழிவிலிருந்து இந்த வருடத்துக்குள் மீண்டு அடுத்த வருடத்திலிருந்து மதுரை மாவட்ட அபிவிருத்தி வேலை திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க தயாராகுமாறும் ஜனாதிபதி இங்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உள்ளிட்ட பலரும் இந்த விடயத்தில் கலந்து கொண்டிருப்பதான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர், உவா மாகாண ஆளுநர் உள்ளிட்டோர் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்ற விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரதான விடயமாக காணப்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் மற்றொரு விடயத்தினையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் அது குறித்து செய்திக்கு பின்வருமாறு தலைப்பட்டிருப்பதை காணலாம். மலையக காணி பிரச்சினைக்கு ஜனாதிபதி செயலகத்திலேயே தீர்வு என்பதாக ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. திட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பெருந்தோட்ட மக்களுக்கு தற்காலிக காணியோ அல்லது வீடோ வழங்குவதை விட பெருந்தோட்ட சமூகத்தினுடைய காணி தொடர்பான கொள்கைக்கு தீர்க்கமான தீர்வொன்றை வழங்குவதே சிறந்ததென பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு நேற்று முன்தினம் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக கருத்துரைக்கின்ற பொழுதே இந்த விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருப்பதே இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவரும் அந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது இன்றைய திரண்டு பத்திரிகையில் மலையக காணி பிரச்சினைக்கு ஜனாதிபதி செயலகத்திலேயே தீர்வு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் அவர் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்லாது காணி உரிமையில்லாத சகல தொழிலாளர் குடும்பங்களும் பயன்பெறும் வகையில் 10 பேச்சு காணி உறுதியுடன் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு செய்வது இந்த மக்களுடைய நீண்டகால பிரச்சினையை தீர்த்து வைத்ததாக அமையும். காணி உரிமை என்பது கூட்டங்களில் தீர்மானிக்கப்படும் ஒன்றல்ல. ஜனாதிபதி செயலகத்தில் சட்ட ரீதியாக ஆராயப்பட்டு இந்த மக்களுடைய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்பதான கருத்தும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்திதான் செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கணும். பல்வேறு முக்கியமான செய்திகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்திதான் செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. அந்த வகையில் வீரகேசரிபதியுடைய பிரதான தலைப்புச் செய்தி பின்வருமாறு அமைகிறது. அரவிந்தவின் வீட்டில் சிசிடிவி காட்சிகள் பதிவில் இல்லை, கைப்பற்றப்பட்ட மடிக்கணினி ஆவணங்கள் விசாரணைக்கு 6 சாட்சியாளர்களுடைய சாட்சியம் பதிவு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கொள்ளுப்பிட்டி பேதிரி மாவட்டத்தில் உள்ள அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நுழைவீட்டு பணிப்பாளர் கபில சந்திரசேன தொடர்பிலான மரண விசாரணை நடவடிக்கைகள் நேற்று 14ஆம் தேதி 2ஆம் நாளாகவும் கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இடம்பெற்றிருந்தது. இதன் பொழுது இந்த மரணம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்கும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகள் பதிவில் இல்லை எனவும் சிசிடிவிகள் இயக்க நிலையில் இருந்த போதிலும் அதன் காட்சிகள் களஞ்சியமாக இருக்கவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான பல்வேறு விடயங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் நீதிமன்றில் பெற்றுக்கொண்ட தேடுதல் உத்தரவுக்கு அமைவாக கபில சந்திரசேனனுடைய மனைவியின் பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹைட் பார்க்கில் உள்ள மற்றொரு வீட்டினை சோதனையிட்டதாகவும் இதன் பொழுது அங்கிருந்த மடிக்கணினி மற்றும் ஆவணங்கள் சிலவற்றை விசாரணைக்கு எடுத்துள்ளதாகவும் அது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரம் இதற்கு முன்னர் கடந்த தவணையின் பொழுது நீதிமன்றம் கேள்விக்குட்படுத்திய கபில சந்திரசேன மரணமடைந்த நிலையிலிருந்து அறையிலிருந்து மீட்கப்பட்ட மருந்துகள் அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் அதிகாரிகள் இதன்போது நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே அரவிந்த் டி சில்வா மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் மரண விசாரணையில் சாட்சியம் அளித்திருக்கின்ற நிலையில் மேலும் 6 சாட்சியாளர்களுடைய சாட்சியம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மரணமடைந்த கபில சந்திரசேனனுடைய பான்ஸ் பிளேஸில் இருக்கின்ற வீட்டில் சேவையாளராக இருந்த மனதுங்க முத்தியன்ஸ் ஆகிய சோமதாசு மற்றும் கபில சந்திரசேனனுடைய சடலத்தை முதலாவதாக அவதானித்த சட்டத்தரணி பிரியாந்த் அமரசிங்க கபில சந்திரசேனுடைய மரணத்தை உறுதிப்படுத்திய கொள்ளுப்பிட்டிய பகுதியில் இருக்கின்ற தனியார் வைத்தியசாலையுடைய அவசர சிகிச்சை பிரிவு வைத்தியரான லக்ஷனா யசோத அலியனிகே மற்றும் பான்ஸ் பிளீஸ் வீட்டில் பணிப்பெண்ணாக கடமை புரிந்த சுப்பிரமணியம் ஷர்மிளா அதேபோன்று அரவிந்த் டி சில்வாவினுடைய சாரதிகளான புபுது மற்றும் திலுக் சரத் பண்டார் ஆகியோருடைய சாட்சியங்கள் இதன்போது நேற்று நீதிமன்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் சாட்சியம் அளித்த பான்ஸ் பிளேஸின் வீட்டின் சேவையாளராக கடமையாற்றிய கபில சந்திரசேனுடைய சேவகர் கபில சந்திரசேன கடந்த 6ஆம் தேதி பிணை பெற்ற பின்னர் வீட்டுக்கு வந்ததாகவும் அங்கு சேவையாளர்களுடன் கதைத்துவிட்டு இரவு உணவருந்திய பின்னர் நித்திரைக்கு சென்றதாகவும் மறுநாள் வீட்டில் இருந்து அவர் வெளியேறி சென்றிருந்ததாகவும் அவர் வெளியேறும் பொழுது தான் வீட்டில் இருக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். பின்னர் சாட்சியம் அளித்த சட்டத்தரணி பிரியாந்த் அமரசிங்க தான் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசு குளரத்னினுடைய ஆலோசனைக்கு அமைவாக கபில சந்திரசேனவை 8ஆம் தேதி நீதிமன்றில் சரணடைய செய்வதற்காக தேவையான விடயங்களை முன்னெடுத்ததாகவும் எனினும் தான் கபில சந்திரசேனுடன் தொடர்பு கொண்டிருக்கவில்லை எனவும் அரவிந்த் டி சில்வாவுடனேயே தான் அனைத்து தொடர்புகளையும் கொண்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அரவிந்த் டி சில்வா கடந்த 7ஆம் தேதி இரவு 11 மணியளவில் தனக்கு ஏற்படுத்திய அழைப்பின் பிரகாரம் மறுநாள் 8ஆம் தேதி காலை 7:15 மணிக்கு தான் அரவிந்த் சில்வாவின் வீட்டிற்கு சென்றதாகவும் இதன் பொழுது அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி ஆகியோர் தனக்கு தெரிவித்த தகவல்களுக்கு அமைவாக அவர்களுடன் சென்று கபில சந்திரசேன தங்கியிருந்த அறையை திறந்ததாகவும் இதன் போதுதான் உள்நுழைந்த போது கபில சந்திரசேன அறையில் குளியலறை பக்கமாக திருப்பப்பட்டிருந்த கதிரையில் முகம் புதைத்தவாறு வீழ்ந்து கிடந்ததாகவும் அவரது கழுத்தில் பட்டி ஒன்று இறுகியிருந்ததை தான் அவதானித்ததாகவும் அவர் சாட்சியம் அளித்திருக்கிறார். அதன்படி தானே வைத்தியர் ஒருவரை அழைப்பதற்கும் குறித்த தனியார் வைத்தியசாலைக்கு அறிவிக்கவும் ஆலோசனை வழங்கியதாக குறித்த சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்தார். இதனை அடுத்து சாட்சியம் அளித்த கொள்ளுப்பிட்டி பகுதியில் பகுதியில் இருக்கின்ற தனியார் வைத்தியசாலையினுடைய அவசர சிகிச்சை பிரிவின் வைத்தியராக கடமையாற்றிய யசோதரா லியனகி எனும் வைத்தியர் தான் சென்று கபில சந்திரசேனவை பரிசோதித்த பின்னர் அவர் உயிரிழந்திருப்பதை உறுதி செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். வைத்தியத்துறையில் உள்ள 4 அடிப்படை அம்சங்களை வைத்து அவர் உயிரிழந்துள்ளதை தான் உறுதிப்படுத்தியதாகவும் அதன் பிரகாரம் அது தொடர்பில் குறித்த சட்டத்தரணைக்கு தான் தெரிவித்ததாகவும் அவர் இதன் பொழுது சாட்சியம் அளித்திருக்கிறார். ஏனைய சேவையாளர்கள் மற்றும் சாரதி ஆகியோர் சாட்சியம் அளிக்கையில் கபில சந்திரசேனவுக்கும் தமக்கும் இடையிலான உறவு முறை மற்றும் கபில சந்திரசேனவுடனான குறித்த 2-3 நாட்களுக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகள் தொடர்பாக சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மேலதிக சாட்சி விசாரணைகளை கோட்டை நீதவான் எதிர்வரும்

என்பதாக தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் வந்து செய்தியை தந்திருக்கிறது. நாட்டில் 2024 ஆண்டு இடம்பெற்ற தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பான உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அமுல்படுத்த தவறியதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட தேசிய கல்வி நிர்வாக முன்னாள் பணிப்பாளர் IGS பிரேமதிலகவுக்கு உயர்நீதிமன்றம் 6 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்திருப்பதாக இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. அதற்கு மேலதிகமாக 3 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. லங்காதீபு பத்திரிகையும் பிரதான தலைவுச் செய்தியாக தந்திருக்கிறது. தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அமுல்படுத்த தவறியதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்ததாக குற்றம் சாட்டி பிரதிவாதி பிரேமதிலகவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு செய்யப்பட்டிருந்தது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சுரேசன் உள்ளிட்ட 3 கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்ற அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். அதுபோல யோஷித்தவுக்கு எதிரான ஆட்சேபனை நிராகரிப்பு மேல் நீதிமன்ற விசாரணை 22 தொடர முடிவு என்பதான மற்றும் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான செய்தியும் பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதை காணலாம். வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்திலும் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. யோஷித்த ராஜபக்சவுக்கு எதிரான கருப்பு பண சுத்திகரிப்பு விவகார வழக்கு அடிப்படை ஆட்சேபனங்களை நிராகரித்தது மேல் நீதிமன்றம். சாட்சி விசாரணைகள் ஆரம்பம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த விடயம் குறித்தும் இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மகனான யோஷித்த ராஜபக்சவுக்கு எதிராக நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனையை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க நேற்று நிராகரித்திருப்பதாகவே அந்த செய்தி பிரதானமாக சுட்டிக்காட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இன்னும் பல்வேறு விடயங்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சதி என்ற குற்றச்சாட்டுக்கு எதிராக பிரதிவாதி தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனையை அடிப்படையற்றதென நீதிபதி நிராகரித்திருக்கிறார். அதன் பின்னர் இந்த வழக்கினுடைய பிரதிவாதியான யோஷித்த ராஜபக்சவுக்கு திறந்த நீதிமன்றில் குற்றப்பத்திரிகையை வாசித்து காட்டப்பட்டிருக்கிறது. அவர் குற்றவாளி கூண்டில் நின்றவாறு அந்த குற்றச்சாட்டுகளில் தான் நிரபராதி என தெரிவித்திருக்கிறார். அதற்கமைய வழக்கினுடைய விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோஷித்த ராஜபக்ச ரூபாய் 7.3 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக பெற்றதாக கூறப்படும் பணச்சலவை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தாம் குற்றமற்றவர் என வாதிட்டிருக்கிறார். நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது பிரதிவாதிக்கு எதிரான சதி என்ற குற்றச்சாட்டை நிலைநிறுத்த முடியாது என்று அவர் எழுப்பிய ஆரம்பகட்ட ஆட்சேபனையை தாம் நிராகரிப்பதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க தெரிவித்திருக்கிறார். உத்தரவை பிறப்பித்த நீதிபதி மேலும் கூறுகின்ற பொழுது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 113A இன் கீழ் சதி குற்றச்சாட்டை நிலைநிறுத்துவதற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரதிவாதிகள் இருக்க வேண்டும் என்று பிரதிவாதி தரப்பு கூறியது. இந்த வழக்கில் 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக சதி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. பிரதிவாதிகளில் ஒருவரான டெய்சி பரஸ்ட் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 194 கீழ் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த குற்றச்சாட்டை ஒரு பிரதிவாதிக்கு எதிராக நிலைநிறுத்த முடியாது என்று பிரதிவாதி தரப்பு தனது ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளில் கூறியிருந்தது. இருப்பினும் நிலை பெற்ற வழக்கு சட்டங்களை கருத்தில் கொள்ளும் பொழுது பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக சதி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையால் பிரதிவாதிகளில் ஒருவர் இறந்துவிட்டால் இறந்த பிரதிவாதியுடன் தொடர்புடைய சதியை செய்ததற்காக உயிருடன் இருக்கும் பிரதிவாதிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை நிலைநிறுத்த முடியும். அதன்படி சதி குற்றச்சாட்டை நிலைநிறுத்துவதற்கு 2 பிரதிவாதிகள் இருப்பது அவசியம் என்பது தெளிவாகிறது. இந்த வழக்கில் 2வது பிரதிவாதியான டெய்ஸ்போரஸ் விசாரணைக்கு நிற்க மனதளவில் தகுதியற்றவர் என்று சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் இந்த பிரதிவாதி குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவில்லை. அது சாட்சிய பற்றாக்குறையின் காரணமாக எடுக்கப்பட்ட முடிவல்ல. எனவே குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 194 பிரிவின் கீழ் பிரதிவாதியினுடைய விடுதலையை ஒரு விடுதலையாக கருத முடியாது. பிரதிவாதி தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்துவது மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி பிரதிவாதி யோஷித்த ராஜபக்ச மீதான சதி குற்றச்சாட்டை தொடர்வதற்கு எந்த சட்ட தடைகளும் இல்லை என்று நீதிபதி கூறியிருக்கிறார். அதன்படி அவர் அடிப்படை ஆட்சேபனையை நிராகரிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பகிரங்க நீதிமன்றில் பிரதிவாதிகளுக்கு குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பிரதிவாதி யோஷித்த ராஜபக்ச குற்றவாளி கூண்டில் இருந்தவாறு தான் நிரபராதி என அறிவித்திருக்கிறார். அதன் பிறகு அரசு தரப்புக்காக ஆஜராகி தொடக்க உரையாற்றிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். சட்டவிரோதமாக சொத்துக்களை பெற்றதன் மூலம் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் 3 மற்றும்
மூன்று இரண்டாம் பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்று கூறினார். 2012 அக்டோபர் 9 முதல் 2013 ஆகஸ்ட் 29 வரையிலான காலப்பகுதியில் ராஜகிரிய மற்றும் பம்பலப்பிட்டி பகுதிகளில் ரூபாய் 735 மில்லியன் மதிப்புள்ள நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் மூலம் குற்றம் சாட்டப்பட்டவர் 5

நிலத்துண்டுகளை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க அரசு தரப்பு எதிர்பார்க்கிறது. இதன்படி ரத்மலானை சிரிமல் உயனவில் ரூபாய் 35.99 மில்லியன் மதிப்பிருக்கின்ற 31.5% திகவலை மேற்கு கவுடான மேற்கில் 4.5 மில்லியன் மதிப்பிருக்கின்ற 12.4% அதுபோல திகவலை மிகுந்து மாவட்டத்தில் இருக்கின்ற 22.5 மில்லியன் மதிப்பிருக்கின்ற 10% 3.5 மில்லியன் மதிப்பிருக்கின்ற ஒரு நிலம் மற்றும் 4.5 மில்லியன் மதிப்பிருக்கின்ற 5% நிலம் ஆகியவை கையகப்படுத்தப்பட்டிருக்கிற தொடர்பான ஆதாரங்களை இந்த வழக்கில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்திருக்கிறார். எனவே அத்திட்டிய கவுடானவில் இருக்கின்ற 4 நிலத்துண்டுகள் அதன் அருகிலேயே வசித்து வந்த ஷிராந்தி ராஜபக்சவின் வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ளன என்றும் அவர் கூறியிருக்கிறார். பின்னர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட டேசி போரஸ்ட் குறித்த தகவல்களை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வழங்கியிருக்கிறார். எனவே அவர் 1928 எல்லவில் உள்ள நியூபர்க் எஸ்டேட்டில் பிறந்தவர். அவரது தந்தை ராபர்ட் போரஸ்ட் அவர் சுலைமான் வைத்தியசாலையில் சமையல் அறையில் பணிபுரிந்தவர். 1976 முதல் 1985 வரை அவர் புனித தோமஸ் கல்லூரியில் விடுதி காப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு சம்பளமாக ரூபாய் 2300 முதல் 7300 வரை மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் 1986 முதல் வேலை செய்யவில்லை. அவர் ஊழியர் சேமலாப நிதியாக 3300 மட்டுமே பெற்றிருக்கிறார். அதன்படி அத்தகைய ஒருவரால் ரூபாய் 735 லட்சத்துக்கு மேல் செலவு செய்து அத்தகைய நிலங்களை வாங்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதற்கு பிறகு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குற்றம் சாட்டப்பட்ட யோஷித்த ராஜபக்ச குறித்த தகவல்களையும் வழங்கியிருந்தார். குற்றம் சாட்டப்பட்டவர் 1983 பிறந்தவர். இவர் இந்த 5 நிலத்துண்டுகளை வாங்கிய பொழுது அவருக்கு 25 வயது. அவர் கடற்படையில் பயிற்சி அதிகாரியாக சேர்ந்து லெப்டினன்ட் பதவிக்கு உயர்ந்தவர். அவரது தேசிய சேமிப்பு வங்கியில் கணக்கில் 7.5 மில்லியனுக்கும் அதிகமான பணம் இருக்கிறது. அந்த பணம் எடுக்கப்படவில்லை. இந்த பிரதிவாதி ஒரு ரக்பி வீரராக ஈட்டிய வருமானம் மற்றும் பங்குச்சந்தையில் இருந்து ஈட்டிய வருமானம் ஆகியவற்றை ஆதாரங்கள் மூலம் நிரூபிக்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே அரசு ஊழியராக பணியாற்றிய பிரதிவாதிக்கு ரூபாய் 7.3 மில்லியனுக்கும் அதிகமான செலவழித்து இத்தகைய சொத்துக்களை வாங்கும் பொருளாதார பலம் இல்லை என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார தெரிவித்திருந்தார். அதன் பிறகு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாருடைய வழிகாட்டுதலின் கீழ் சாட்சியம் அளித்த மதுக வீரசிங்க நுகேகுட மாவட்ட நீதிமன்றில் சதுனி அசிரிபெத்தியா என்பவர் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் டேசி பரஸ்டினுடைய சொத்தை நிர்வகிக்க தான் நியமிக்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனவே டேசியின் சொத்து முகாமையாளராக தான் செயற்பட்டாலும் அவருக்கு சொந்தமான சொத்து என்னவென்று தனக்கு தெரியாது என்று அந்த சாட்சி கூறியிருக்கிறார். எனவே சொத்துக்களில் ரத்தின கற்கள் அடங்கிய பை ஏதேனும் உள்ளதா என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பொழுது அந்த சாட்சி அப்படி எதுவும் தனக்கு தெரியாது என்று கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு பிரதிவாதிக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் குறுக்கு விசாரணை நடத்தியிருந்தார். சாட்சியங்களின் மேலதிக விசாரணை எதிர்வரும் 22 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக. எனவே வழக்கு விசாரணைகளின் மீது நம்பிக்கை இல்லை. சுயாதீன விசாரணைகள் இடம்பெற்றால் விடுதலையாகும் நாமல் ராஜபக்ச கருத்து என்பதாக வீரகிசை பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரசியல் நோக்கம் மற்றும் பழிவாங்கலை இலக்காக கொண்டே என் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. முறையான விசாரணைகள் இடம்பெற்றால் நாங்கள் விடுதலையாகும். இந்த அரசாங்கத்தில் சுயாதீன விசாரணைகள் இடம்பெறும் என்ற நம்பிக்கை கிடையாது என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பினுடைய தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக பேசலாம் இந்த விளம்பர வழியின் பின்னர்.

கலவரடை வலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். குறிப்பாக நாமல் ராஜபக்சே எம்பி தெரிவித்த கருத்து தொடர்பாக நாங்கள் இறுதியாக அவதானம் செய்திருந்தோம். வழக்கு விசாரணைகளின் மீது நம்பிக்கை இல்லை என்பதாக அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்ட பொழுது பெருமளவிலான ஆதரவாளர்கள் ஆணைக்குழுவின் முன்பாக கூடியிருந்தார்கள். பொதுஜன பெருமனுடைய ஏற்பாட்டில் தான் ஆதரவாளர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று ஆளும் தரப்பினர்கள் கூறப்படுகிறார்கள். கட்சியினுடைய ஆதரவாளர்களை நாங்கள் அழைக்கவில்லை, அவர்கள் தாமாகவே வந்தார்கள். எமது பலத்தை அறிந்து கொள்ள வேண்டுமாயின் அரசாங்கம் நிலுவையில் இருக்கின்ற மாகாண சபை தேர்தலை உடன் நடத்த வேண்டும். அப்போது நாங்கள் எமது பலத்தை உறுதிப்படுத்துவோம். அரசியல் நோக்கங்களை இலக்காக கொண்டு எம்மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கையும் அவரால் இதன் பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகள் பிரசுரித்திருக்கின்றன. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகையில் செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் 98 லட்சம் ரூபாய் மோசடி, உயர் அதிகாரி கைது என்பதாக வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாயிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்து நாங்கள் பார்க்கலாம். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்புகளை நிறுவுவதில் இடம்பெற்றதாக கூறப்படும் 98 லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் அந்த திணைக்களத்தினுடைய உயர் அதிகாரி ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டாளராக பணியாற்றும் இந்திக ஹேரத் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைகளை அடுத்து இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்காக பயனர் மேலாண்மை தொகுதி எனும் மென்பொருளை கொள்முதல் செய்வதற்காக அரசாங்கத்தினால் 98,31,250 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. குறித்த நிதி செலுத்தப்பட்ட பொழுதிலும் அந்த மென்பொருளை திணைக்களத்தில் நிறுவுவதற்கோ அல்லது அதனை பெற்றுக் கொள்வதற்கோ நடவடிக்கை எடுக்காது அரச பணத்தை மோசடியான முறையில் பெற்றுக் கொண்டதாக சந்தேகம் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அத்துடன் பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் அளித்துள்ளதாகவும் சந்தேகம் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாட்டாளர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் இந்த நிதி மோசடியுடன் மேலும் நபர்கள் எவரேனும் உள்ளனரா அல்லது நிறுவனங்கள் ஏதேனும் தொடர்பு பட்டுள்ளனவா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான விடயமாக அந்த செய்தியை இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு செய்தி, அதாவது ஓமானில் 6.6 மில்லியன் டாலரை கைமாற்ற சதி, ஆசிய நாடொன்றில் மோசடி செய்யப்பட்ட நிதி என்றும் தகவல் என்பதாக தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்திலும் அந்த செய்தியை நாங்கள் காணலாம். சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்ட 6.6 மில்லியன் டாலர் ஓமானில் முடக்கம், காணாமலான இலங்கையின் நிதியுடன் தொடர்புள்ளதா என்பதாகவும் விசாரணைகளை முடிக்கிவிட தயாராகிறது புலனாய்வு என்பதாக அதற்கு உபதலைப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். ஓமான் போலீசாரில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக ஓமானில் உள்ள ஓர் உள்ளூர் வங்கியின் மூலம் சுமார் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பரிமாற முயற்சி திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக அந்த நிதி ஆசிய நாடொன்றிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட இணைய மோசடி நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது உள்ளது என தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அந்த நிதி எந்த நாட்டுக்குரியது என்பது இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என ஓமான் போலீசார் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை நாடு கடத்தப்பட்ட சைபர் குற்றங்களை எதிர்க்கவும் சைபர் மோசடி வலையமைப்புகளுடன் தொடர்புடைய சந்தேகத்திற்கிடமான நிதி பரிமாற்றங்களை கண்காணித்து தடுக்கவும் சர்வதேச பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஓமான் மற்றும் இன்டர்போல் இடையிலான ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பின் மூலம் அந்த நிதி மாற்றம் நடைபெறுவதற்கு முன்பே அதை அடையாளம் கண்டு தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருந்தது. இது நாளுக்கு நாள் சிக்கலாகி வரும் சைபர் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய நிதி குற்றங்களை எதிர்கொள்வதில் சர்வதேச ஒத்துழைப்பின் பயன் தன்மையை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது. மேலும் சைபர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் எல்லை தாண்டிய மின்னணு மோசடிகளை எதிர்க்கவும் ஓமான் வங்கி மற்றும் நிதி அமைப்புகளின் நம்பகத்தன்மையை பாதுகாக்கவும் பிராந்திய மற்றும் சர்வதேச சட்ட அமுலாக்க அமைப்புகளுடன் நெருங்கிய ஒத்துழைப்பை தொடரும் என உறுதியளித்திருக்கின்ற விடயங்களும் அதில் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வகையில் பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவே செய்திகள் அதிலும் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பெசிலுக்கு சொந்தமான மல்வானை வீடு மாணவர் ஒன்றியத்தால் சுற்றி வளைப்பு என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் இது தொடர்பான பல்வேறு செய்திகளை அவதானித்திருந்தோம். தமிழன் பத்திரிகை, திரகரன் பத்திரிகை, அதுபோல வீரகேசரி பத்திரிகையிலும் இதுபோன்ற தகவல்கள் முக்கியமான செய்திகளாக பிரசுரமாயிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே அந்த விடயம் குறித்து நாங்கள் அவதானம் செலுத்தலாம். உரிமையாளர் ஒருவர் இல்லாத இடமென்று அறிவித்து மல்வானையில் இருக்கின்ற காணி மற்றும் வீடு உள்ளிட்ட சொத்துக்களை பல்கலைக்கழகம் பொதுமக்களின் பாவனைக்காக
மீள பெறுமாறு கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நேற்று 14 தேதி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபொழுது மக்களிடமிருந்து திருடிய சொத்துக்களை மக்களுக்கு மீள பெற்றுக் கொடுப்போம் என்று வழங்கிய வாக்குறுதியை நினைவுபடுத்தி அவர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் பொழுது சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அமைந்திருக்கின்ற நிலப்பரப்பை பல்கலைக்கழகத்துக்கும் பொதுமக்களின் பாவனைக்காகவும் பெற்றுக் கொடுக்குமாறு அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். 15 ஏக்கர் வரையிலான நிலப்பரப்பில் இந்த வீடு நிர்மாணிக்கப்பட்டபோதுடன் இந்த சொத்துக்கு உரிமையாளர் எவரும் இல்லாமையின் காரணமாக நீதியமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டிருந்தது. இருந்தபொழுதும் இந்த வீட்டுக்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று பெசில் ராஜபக்ச அவரின் சட்டத்தரணியூடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ள நிலையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் இந்த வீடு மற்றும் காணியை ஏலத்தில் விடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இந்த வீடு அடையாளம் தெரியாத நபர்களினால் தீ வைக்கப்பட்ட நிலையில் தீக்கிரையானதால் இந்த வீட்டினுடைய ஒரு பகுதியை சேதத்துக்குள்ளாகி இருக்கிறது. பின்னர் இந்த வீட்டினுடைய சர்வதேச சட்ட பரிசோதனை மற்றும் பயிற்சியின் மத்திய நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தாலும் அது நீண்ட நாட்களுக்கு முன்னிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையில் உரிமையாளர் ஒருவர் இல்லாமல் இந்த வீட்டை பெற்றுக் கொடுக்குமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. எனவே அரசாங்கம் முன்வைத்திருந்தது ஏற்கனவே இவ்வகையான விடயங்களை சொல்லியிருந்தது. எனவே இந்த மக்களின் பணம் திருடப்பட்டதால் அவர்கள் மீண்டும் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படும் என்ற விடயத்தின் அடிப்படையாக கொண்டே இந்த சொத்து விடயமும் பிரதானமான விடயமாக நேற்று அவர்களால் முன்வைக்கப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. உரிமையாளராற்ற அரசாங்கத்துக்குரிய மல்வானை வீட்டை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரியிருந்த நிலையில்தான் இவ்வகையான விடயம் பிரதானமான விடயமாக நேற்றைய தினம் அமைந்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல தினகரன் பத்திரிகையின் உட்பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மின்சார சபையினுடைய சுய விருப்பு ஓய்வு திட்டம் 1,898 பேருக்கு ரூபாய் 8.5 பில்லியன் இழப்பீடு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். மின்சார சபையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்பு செயற்பாடுகளின் ஒரு அம்சமாக விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறுவதற்கு 1,898 ஊழியர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இழப்பீடாக வழங்குவதற்கு 8.5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட உள்ளதாக வலுசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பில் வலுசக்தி அமைச்சர் அறிவிப்பு ஒன்றையும் விடுத்திருக்கிறது. மின்சார சபையில் நீண்டகாலம் பணியாற்றிய சுய விருப்பு ஓய்வு திட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விசேட இழப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மின்சார சபைக்கு பல வருடங்களாக தமது சிறந்த சேவையை வழங்கிய ஊழியர்கள் பாராட்டப்படுவதை நோக்காக கொண்டே பெருமைமிகு சேவையை பாதுகாப்பான நிறைவு என்ற கருப்பொருளின் கீழ் இன்று அதற்கான விசேட நிகழ்வு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல ஆஸ்துமா நோயினால் வருடாந்தம் 6 வீத மரணங்கள் என்பதான ஒரு செய்தியையும் இன்றைய தினம் திரையரன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் காணலாம். வருடாந்தம் நிகழும் மரணங்களில் சுமார் 6 வீதமானமே ஆஸ்துமா நோயினால் ஏற்படுவதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். சரியான சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதன் மூலம் ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் முடியும் என இலங்கை சுவாச நோய்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் சங்கத்தினுடைய தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சுமன ஹந்தகல தெரிவித்திருக்கிறார். உலக ஆஸ்துமா தினம் இந்த மாதம் 5 தேதி அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இந்த விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யானைக்கால் நோய் பாதிக்கப்பட்ட 68 பேரில் இந்தியர்களும் உள்ளடக்கம் என்பதான ஒரு செய்தியை காணலாம். யானைக்கால் நோயால் பாதிப்புற்ற தகவல்களை திரட்டும் பணிகள் ஆரம்பமாகியிருக்கின்றன. இந்த பணிகளுடைய முதற்கட்டமாக கடந்த 2025 68 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றமை தெரிய வந்திருக்கிறது. நாட்டுக்கு வந்து தங்கியிருந்த இந்தியர்களில் அரைவாசி பேரும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நோயால் இலங்கையைச் சேர்ந்த 34 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக யானைக்கால் நோய் தடுப்புக்கான தேசிய இயக்கம் தெரிவித்திருக்கின்ற விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நாட்டில் இதுவரைக்கும் 68 பேரை இந்த நோய் பாதித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களில் 34 இலங்கையர்களும் 34 இந்தியர்களும் உள்ளடங்குகிறார்கள் என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்மாந்தொட்டை, குருணாகல் ஆகிய 7 மாவட்டங்களிலேயே இந்த நோய் பதிவாக இருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம். இன்னும் பல விடயங்கள் குறித்து பேசலாம் இந்த விளம்பரடி வழியின் பின்னர்.

0: நடைவிளையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தலாம். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. யாழ் திருவள்ளுவர் மையம் மாநகர சபைக்கு சொந்தம், மத்திய அரசின் தலையீட்டிற்கு எதிராக ஏகமனதாக தீர்மானம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் யாழ் மாநகர சபைக்கே முழுமையாக உரித்தானது என்றும், அதில் எவரும் அத்துமீறி உள்நுழைய முடியாது என்றும் யாழ் மாநகர சபையில் ஏகமனதாக தீர்மானம் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாநகர சபையுடைய மாதாந்த அமர்வு மேயர் திருமதி விவேகானந்தராஜா மதிவதனி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இதன்பொழுது மாநகர சபைக்கான முதலீடுகளும் சொத்துக்களும் சபைக்கே உரித்தானது. சபை மண்டபத்தில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் இதில் பேசப்பட்டிருந்தது மையப்படுத்தியதாக இந்த செய்தியும் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். இது குறித்த பல்வேறு விடயங்கள் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையின் பிரதான விடயமாக பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தியும் காணக்கூடியதாக இருந்தது. தமிழக தேர்தலில் வாக்களித்த இலங்கையர் உட்பட மூவர் கைது, சென்னை விமான நிலையத்தில் சிக்கிய மை அடையாளம் என்பதான ஒரு செய்தியினை காலை முரசு பத்திரிகையை தந்திருக்கிறது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருந்தும் விதிகளுக்கு புறம்பாக வாக்களித்த இலங்கை, கனடா மற்றும் ஆஸ்திரேலிய பிரஜைகள் மூவர் மீது இந்திய போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வாக்களித்துவிட்டு மீண்டும் வெளிநாடுகளுக்கு திரும்புவதற்காக சென்னை விமான நிலையம் வந்தபொழுது குடிவரவு அதிகாரிகளிடம் இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். இவர்களுடைய கைவிரலில் இருந்து அழியாத தேர்தல் மையை கண்ட அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் இவர்கள் வெளிநாட்டு பிரஜைகளாக இருந்தும் தேர்தலில் வாக்களித்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை அசோக் நகரை பூர்வீகமாக கொண்டு தற்போது கனடாவில் வசித்து வரும் ஐடி ஊழியர் ஒருவர் தனது சகோதரர் திருமணத்துக்காக வந்திருந்த பொழுது திருநகர் தொகுதியில் வாக்களித்திருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோலவே விரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்ற ஒருவர் விருகம்பாக்கம் தொகுதியில் வாக்களித்தமைக்காக விருகம்பாக்கம் போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதேபோல் இலங்கையை குடியுரிமை பெற்ற ஒருவர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்களித்துள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இவர் மீது கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற பின்னரும் இவர்களது பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படாததே இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே வாக்காளர் அடையாள அட்டை கைவசம் இருந்ததால் அதனை பயன்படுத்தி ஓட்டு போட்டதாக சந்தேக நபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் இவ்வாறான வெளிநாட்டு பிரஜைகளுடைய வாக்கு தேர்தல் முடிவுகளில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சமூக ஆர்வலர்கள் அச்சம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தற்பொழுது வலுப்பெற்றிருப்பதை மையப்படுத்தியதாக கொண்டே அந்த செய்தியும் இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக பிரசுரமாயிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அது குறித்த ஒரு செய்தி பின்வருமாறு பிரசுரமாக இருக்கிறது. பழங்குடி தலைவருடைய இறுதிச் சடங்கிற்காக இலவச சேவை வழங்கிய பள்ளிவாசல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். நாட்டின் பழங்குடி தலைவர் தனிகர மகாபாண்டலகி சுதுவனில அத்தலாகியவனுடைய பூத உடலை கொழும்பிலிருந்து பதுலைக்கு எடுத்து செல்வதற்காக ஜனாசா நலன்புரி சங்கம் வாகனம் வழங்கியமை பலராலும் பாராட்டப்பட்டிருக்கிறது. வத்தலை ஜும்மா பள்ளிவாசலின் ஜனாசா நலன்புரி சங்கம் இதற்கான ஒழுங்குகளை செய்திருப்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்களிலும் இது குறித்த தகவல் பிரதானமான செய்தியாக வெளியாகிறது நாங்கள் காணலாம். உடல் நல குறைவு காரணமாக பழங்குடி தலைவர் கடந்த சில காலமாக வெளிசர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். காணி மற்றும் விவசாய சீர்திருத்த இயக்க அமைப்பினுடைய உறுப்பினர்கள் அவருடைய தேவைகளையும் நலன்களையும் கவனித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த மே 7 மாலை அவர் உயிரிழந்திருந்தார். பின்னர் அவருடைய பூத உடலை வெளிசரையிலிருந்து பிபிலை நகருக்கு கொண்டு செல்ல வாகன வசதிக்காக ரூபாய் 80,000 வரை கட்டணம் கூறப்பட்டிருந்தது. பொருளாதார ரீதியாக சிரமத்திலிருந்து அவரது குடும்பத்தினருக்கு அந்த தொகையை செலுத்துவது கடினமாக இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வெளிசர மருத்துவமனை காவல் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவர் மனிதாபிமான அடிப்படையில் தலையிட்டு வத்தலை ஜும்மா பள்ளிவாசலின் இமாம் மற்றும் நிர்வாகத்தினருடன் தொடர்பு கொண்டு உதவி கோரியிருக்கிறார். இதனையடுத்து வத்தலை பள்ளிவாசலுடைய ஜனாசா நற்பணி மன்றத்தினர் வாகனத்தை வழங்கி உதவியிருக்கிறார்கள். இந்த மனிதநேய செயற்பாட்டின் உதவிக்காக கரம் நீட்டிய போலீஸ் அதிகாரிக்கும் வத்தலை ஜும்மா பள்ளிவாசலுடைய மௌலவி உள்ளிட்ட ஜனாசா நலன்புரி சங்கத்தினருக்கும் பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருவதாகவே அந்த விடயமும் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM. நோட்ரூ 2.6 நோட்ரூ 2.8.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வணக்கம் சங்கர்.
5: வணக்கம் புவனேஷ். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடமும் அடமலை பிரிக்கும் போலதான் தெரியுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்க எல்லாரையும் அப்படியே சூப்பரா வச்சுக்கிறதுக்காக எங்க கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு.
4: நிச்சயமாக அடமலை வெளுத்து வாங்குதுரா அந்த மாதிரி தான் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இங்க மழையில நனைஞ்சு கொண்டு நாங்க இருக்க சிரிப்பு
5: சிரிப்பு
4: காலையிலே
5: ஆங்கிலம் அப்படித்தானே.
4: சரி, அப்புறம் சங்கர் என்ன நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க?
5: அதாவது முதல் நாள் வந்து மழை வரும்போது முத்துமலையே,
4: ஆமா
5: முத்துமலையே
4: அடிச்ச வெயிலுக்கு அந்த மாதிரி.
5: இப்ப ஐயோ வெயிலோடு விளையாடி அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். இப்படி மனித வாழ்க்கை, அப்படி இருந்தா இப்படி இருக்கும்னு தோணும், இப்படி இருந்தா அப்படி இருக்குன்னு
4: தோணும். இதான் மனித வாழ்க்கைனா. காலையிலே ஒரு தத்துவத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம்.
5: காலை தத்துவம்,
4: காலை தத்துவம், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகிட்டோம். தொடர்ந்து மனித கொள்ளுங்கள். இது காலை பொழுதை உற்சாகப்படுத்தும்.
5: வணக்கம் வசந்தம்.
4: நேற்று தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் அத கோடி பத்திரத்திற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். 2989 சீட்டில் போவதற்கான வெற்றி இலக்கங்கள். ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 1, 9, 52, 69.
5: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 1, 9, 52, 69.
4: 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,76,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 6,65,00,000 ரூபாய்
4: வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,875 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக ரிஷபராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 48, 55, 57, 60.
5: மீண்டும் ஒருமுறை, ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 48, 55, 57, 60.
4: நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,57,40,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 35,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,163 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். சூப்பர் போல் ஒத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 25, 52, 55, 68.
5: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 25, 52, 55, 68.
4: நேற்று நாளில் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 1, 7, 0, 3, 4.
5: சூப்பர் கேஷ் சீட்டிலப்பின் விசேட இலக்கங்களாக 1, 7, 0, 3, 4.
4: நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 50,58,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 1,250,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,324 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்கள் 1, 24, 66, 70.
5: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 1, 24, 66, 70.
4: லக்கி சான்ஸ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 1, 6, 5, 8.
5: லக்கி சான்ஸ் சீட்ல பின் விசேட இலக்கங்களாக 3, 1, 6, 5, 8.
4: நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,32,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 5,01,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 993 சீட்டில் புவாரத்துக்கான சசிநிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6, 36, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும்
5: 6-36-49.
4: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 35,35,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுபீது ஜன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள், 897 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 5-0-3-6-6-2.
5: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 5-0-3-6-6-2.
4: நேற்றைய நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,58,740 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 2,85,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயசம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள், 371 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 3-6-6-2.
5: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 3-6-6-2.
4: நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 21 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 55,42,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,339 சீட்டிலப்பு வாரத்துக்கான கப்பற்களத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்கள் 16-19-35-64.
5: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்களாக 16-19-35-64.
4: நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,30,73,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 26,74,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சாரி சந்தோஷமாக உற்சாகமாக நடந்திருக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சரிதானே, இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எப்போதுமே உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் இல்ல ஒரு கட்டிடத்தை கட்ட வேணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே ஆசை இருக்கும்.
1: ஆசை இருக்கத்தானே வேணும். இந்த மழை காலங்கள்ல திடீரென்று
0: மழை புயல் வெள்ளம் எது வந்தாலும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னு சொன்னா சிறந்த உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும்.
1: அதுக்குதான் நாங்கள் சொல்றோம் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கான உறுதியான ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்க மதில் கட்டுறீங்கன்னு சொன்னாலும் அந்த கம்பிகளை பயன்படுத்தி கட்டுறீங்கன்னு சொன்னா மதில் வந்து தாக்கம் பிடிக்கும் இல்லையா,
0: பரம்பரைக்கே நிலைத்து நிற்கும்.
1: அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விஷயங்களும் நாங்களோட பகிர்ந்து கொண்டோம். சார் இப்ப பாத்தீங்கன்னா நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய இலத்தொரு சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் சுபதாசா குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக கன்னி ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 30, 42, 64.
0: மீண்டும் ஒருமுறை, ராசி கன்னி வெற்றி இலக்கங்களாக 30, 42, 64.
1: சிறப்பு இலக்கங்களாக 5, 9, 3, 5.
0: சிறப்பு இலக்கங்களாக 5, 9, 3, 5.
1: நேற்றைய நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,70,980 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,431 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கிர எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 48, 57, 71, 75.
0: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 48, 57, 71, 75.
1: நேற்றைய நாளில் 2,50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,15,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
0: அடுத்த சூப்பர் பரிசாக 6,22,5,280 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,189 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 3, 4, 7, 4, 9, 2.
0: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 3, 4, 7, 4, 9, 2.
1: நேற்றைய நாளில் 25,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்றைய நாளில் 2,16,51,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
0: அடுத்த சூப்பர் பரிசாக 2,28,96,748 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,219 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 24, 57, 66, 70.
0: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 24, 57, 66, 70.
1: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 53,13,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
0: அடுத்த சூப்பர் பரிசாக 12,16,46,904 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 200,537 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச். சூப்பர் இலக்கம் 22. வெற்றி இலக்கங்கள் 13, 22, 38, 77.
0: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எச் சூப்பர் இலக்கம் 22. வெற்றி இலக்கங்களாக 13, 22, 38, 77.
1: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,06,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
0: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 26,13,33,264 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 10,00,000 ரூபாயும் அடுத்து கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,498 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கன்னி ராசி தெளிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 23, 36, 40.
0: மீண்டும் ஒருமுறை, ராசி கன்னி வெற்றி இலக்கங்களாக 6, 23, 36, 40.
1: நேற்றைய நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பெற்றிருக்கிறது. 25,000 பரிசுகள் 13 வெல்லப்பெற்றுகிறது. மொத்தமாக 84,93,200 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
0: அடுத்த சூப்பர் பரிசாக 31,79,743
1: ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 764வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 7, 4, 9, 2.
0: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்களாக 7, 4, 9, 2.
1: நேற்று நாளில் மொத்தமாக 45,68,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட 457வது சீட்லப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து C. வெற்றி இலக்கங்கள் 0, 0, 4, 5.
0: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து C வெற்றி இலக்கங்களாக 0, 0, 4, 5.
1: 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 31 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,49,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
3: காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் இன்று 2026 மே மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேலைகளாக: நல்ல நேரம் காலை 5:53 முதல் 7:23 வரை, எமகண்டம் 2:53 முதல் 4:23 வரை, ராகு காலம் 10:23 முதல் 11:53 வரை. இனி இன்று

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். சரி, பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கு, கவனமாக செல்லுங்க.
1: ஒரு சில இடங்கள்ல மழை விட்டு கொஞ்சம் லைட்டா வெயில் வெளியில வருது, பார்க்கும் போதே கண்களுக்கு ஆனந்தமா
0: இருக்கிறது. சரி, அப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சோ முடிந்தவரை பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். நேரத்தை பார்க்கலாம்.
2: நேரம் இப்போது சரியாக 8 மணி.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேற எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: ராஜாளி என்பது வானில் மிக உயரத்தில் பறக்கக்கூடிய கூர்மையான பார்வையும் வலிமையான நகங்களும் கொண்ட ஒரு வேட்டையாடும் பறவை. நிஜ வாழ்க்கையிலும் இலக்கியங்களிலும் ராஜாளி பல முக்கிய விடயங்களுக்கு குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. கூர்மையான பார்வை வெகு தொலைவில் இருக்கும் இலக்கையும் மிக துல்லியமாக காணும் திறன் கொண்டது. வேகம் மற்றும் வீரம் காற்றில் மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்று இறுகி பிடிப்பதில் இது வல்லது. இதனால் இது வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது. மற்ற பறவைகளை விட உயரத்தில் பறக்கும் குணம் கொண்டதால் ஒருவருடைய உயர்ந்த சிந்தனை மற்றும் குறிக்கோள்களுக்கு ராஜாளியை உதாரணமாக சொல்வார்கள். பொதுவான பயன்பாடு தற்போது ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் ராஜாளி என்ற சொல் ஒருவரது கம்பீரத்தையும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலையும் குறிக்க பயன்படுகின்றது. குறிப்பாக தலைமை பண்பு கொண்டவர்களை ராஜாளி என்று அழைப்பதும் உண்டு.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேற எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: காயின்றது.
1: ஆமாப்பா, அடிக்கிற மலைக்கு குளிர்தான் காய வேண்டியதா இருக்கு இல்லையா?
0: குளிர் காய்கின்ற தீ தான் இப்பொழுது. ஆனால் இப்படிதான் சங்கர், இப்படி தெரியுமா, இப்ப மலையில இப்ப வாகனத்துல போறவங்க, பஸ்ல போறவங்க கூட பரவாயில்ல, அந்த பைக்ல போறவங்க பற்ற பாட்டு இருக்குதே, பாவம்
1: தான்,
0: ரொம்ப பாவமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்ப ஒரு கட்டத்துல நினைச்சிட்டோம் சொல்லி முடிவு பண்ணா நினைச்சிட்டு போயிருவாங்க. திரும்ப நிப்பாட்டிட்டு ஏதாவது கொஃபி ஒன்று,
1: அதுக்குதான் போட ரெயின் கோட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: ரெயின் கோட்டுக்கெல்லாம் அந்த ரெயினுக்கு சரி வராது ராஜா, அது உள்ள புது தன்னுடைய வேலையை காட்டுது. என்ன தெரியுமா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சங்கர், இப்ப நாங்க ஒரு தூர பயணம் போறோம்னு, உதாரணத்துக்கு நாங்க இப்போ இங்க கொழும்புல இருந்து நாங்க ஒரு வத்தல அதை தாண்டி போறோம்னு சொல்லுங்களேன்.
1: வத்தல தூர பயணம்,
0: வத்தல வத்தல சாதாரண தூரம் சரியா. இப்ப கொழும்புல நாங்க பெட்ரோல்

0: வெயில் அடிக்கும், நாங்க மட்டும் நனைஞ்சு போவோம், யாரா கிணத்துல வந்துட்டு வந்திருக்கா.
1: அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள்ல அந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கு?
0: ரொம்ப அவமானமா இருக்கும், எல்லாம் வெயிலுக்கு கூட பிடிச்சிட்டு போவாங்க, நாங்க நனைஞ்சிட்டு போவோம்.
1: நனைய வச்சதை காய வைக்கலாம் தானே அங்காலம் போயிட்டு.
0: அப்படியான விஷயங்களும் இருக்கிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். இந்த நாளுக்கான தலைப்பு பக்கம் நாங்க வந்திருக்கிறோம்.
1: ஆமா,
0: அதாவது மழை சம்பந்தமான தலைப்பு பத்தி நாங்க நேற்று நாள் பேசியிருந்தோம், நிறைய விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க.
1: ஆமா,
0: இந்த நாளுக்கான தலைப்பு என்ன சொன்னால், அதாவது உங்களுக்கு கிடைத்த சரிதானே விலை மதிப்பற்ற ஒரு பரிசு,
1: எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைத்த ஒரு விலை மதிப்பற்ற பரிசு. என்னது நீங்க நினைச்சும் பார்க்காத டைம்ல அடடா இப்படி ஒரு பரிசா அப்படின்னு இருக்கணும். அது
0: அப்படி இருக்கணும், சர்ப்ரைஸா இருக்கணும்.
1: ஓ, அது வந்து விலை மதிப்பற்றதாவும் இருக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த பரிசுங்கிறது பொருளா மட்டுமே இருக்கக்கூடாது.
0: விலை மதிப்பற்ற சொன்னா இப்ப அதுக்கு நீங்க 10 ரூபா ரோசா பூன்னு சொன்னா அதுக்கு 10 ரூபா தானே, அது விலை இருக்குதானே சொல்லக்கூடாது. சந்தர்ப்பம்
1: யாரு கொடுத்தா அந்த மாதிரி இருக்கணும். சரி, சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிவிக்கலாம். பேஸ்புக் பக்கம் போங்க,
0: அதே போல கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0311-2-775-001 அல்லது 0311-2-775-111 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். சங்கருக்குலாம் நிறைய கிஃப்ட் கிடைச்சிருக்கு.
1: என் வாழ்க்கை கிஃப்ட் தானே, வசனம் கூட ஒரு கிஃப்ட் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன்.
0: கொடுக்க முடியாதீங்க இவரு, வருவாராம் கிஃப்டா கொடுக்கணும் வந்து. ஓகே, நல்ல கதையா இருக்கு.
1: வசந்தம்ங்கிறது வசந்தம் வானொலி மட்டும் இல்ல, தொலைக்காட்சி வானொலி இரண்டும் தான்.
0: நெட்வொர்க்கே வர்றதுல நெட்வொர்க்

0: கற்றலையில் முதல்வர் முதல்வர் ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இயற்கையான அழகு ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
4: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன், தலைவன், தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6, 102.8, 102.8.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். சங்கர், எனக்கு வெளிநாடுக்கு போய் படிக்கணும் ஆசையா இருக்கு.
1: வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னா சாதாரணமெல்லாம் படிக்க முடியாது, அதுக்கான சரியான பல்கலைக்கழகங்களை தெரிவு செய்யணும்.
0: எஸ், அது வழிகாட்டல் ஒன்று தேவை. நாங்கள் எப்படி போகணும், என்ன மாதிரி போகணும் போன்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு ஆசை இருக்குது சங்கர், பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும், ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்க வேணும், அதுக்கான வழிகாட்டல் எப்படியாக இருக்க முடியும், ஏதாவது ஒரு இவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. நாங்கள் சொல்ல போற விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டுக் கொடுக்கலாம்.
1: கவனமாய் கேளுங்கள், உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறவரா இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் நினைக்கிறவர்களா, இல்ல உயர்கல்வியை தொடர நினைச்சீங்களா, இது உங்களுக்கான ஒரு இடம்.
0: எஸ் பாத்தீங்கன்னா, வெற்றிகரமாக பாத்தீங்கன்னா நான்காவது முறையாகும் மட்டக்களப்பில் பொழுது மாபெரும் உயர் கல்வி கண்காட்சி உங்களுக்காக இருக்கிறது என்பதை சொந்தங்களை மறந்து வராதீர்கள். டேட்ல எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த தகவல் நாங்க சொல்ல போறோம், பேனா எடுத்து குறிச்சு வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நீங்க சரிதானே,
1: எடிகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 நடக்க போகுது.
0: எஸ் சூப்பரான விஷயம். நீங்கள் எந்த துறையில விரும்புறீங்களோ, சரியா, சேர்ந்த சிறந்த உயர் கல்வி கற்ற உங்களுக்கு பிடித்த துறையில் செல்ல ஒரு வழிகாட்டுதாக இருக்கிறது. உண்மையில சொல்ல போனால் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் அங்க
1: மட்டக்களப்பு
0: கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம் தான் நடைபெறுகிறது. மறந்துடாதீங்க, எங்க போறோம், 23-24 தேதி
1: மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துல தான் நடக்க போகுது. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026.
0: அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, உடனடி அனுமதிக்கு சிறப்பு தள்ளுபடிக்கு. நீங்க சங்கர் சொன்ன மாதிரி தான் இந்த விஷயங்களை நீங்க கேட்டுக்கோளுங்க. உங்க போன உங்களுக்கு பெரிய பிரயோசனமா இருக்க போகிறது. 23-24 தேதிய மறந்து விடாதீங்க சொன்னதை நாங்க சொல்லிட்டோம். சரிதானே,
1: தலைவலி
0: காய்ச்சல்
1: பறந்து போயிருங்க.
0: நாங்கள் எங்க போக போகின்றோம்,
1: எந்த மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் நாங்க எப்பவுமே இந்த டைப்க்கு ஸ்போர்ட்ஸ் பார்க்க போறோம். அதனால கிரவுண்டுக்குள்ள போயிட்டு வருவோம் இல்லையா?
0: என்ன நல்லா நனைஞ்சிட்டீங்க போல.
1: கொஞ்சம் நனைஞ்சிட்டேன்.

0: ஸ்போர்ட்ஸ் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் உங்களுக்காக இருக்கிறது.
1: மிக முக்கியமாக நம்ம எங்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று தினம் இடம்பெற்ற ஐபிஎல் போட்டிகளை பார்க்க போகிறோம். ஐபிஎல் போட்டியில வந்து நேற்று இரண்டு அணிகள் மோதி இருந்தன, பஞ்சாப் அணி அதோட மும்பை இந்தியன்ஸ் அணி.
0: இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பான சுறுசுறுப்பான போட்டியாக மாறுகிறது. காரணம், கடந்த காலங்களில் வெற்றியை காணாத அளவுக்கு பின்தங்கி இருந்த
1: மும்பை இந்தியன்ஸ் அணி இல்லையா,
0: இப்பொழுது வெற்றியை கண்டிருக்கிறது. நேற்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் திருப்படுத்தாடு. நேற்றைய போட்டியில் பார்க்கும்போது பிரியான் சாரியா 22 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதேபோல பிரம்சிம்ரன் சிங் இவர் தான் இந்த குழுவிலும் தெரிவாயிருக்கு, அதை பற்றி நாங்கள்
1: பேச போகிறோம். உங்களுக்கான அப்டேட் இருக்கு. 57 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 4-6 ஓட்டங்கள் அடங்கலாக.
0: அதே போல கூப்பர் கனவுலி 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். நேற்று நாளில் ஸ்ரேயா அய்யர் சோபிக்கு வெளி, அங்கேதான ஒரு சர்க்கிள் ஏற்பட்டது.
1: அணித்தலைவர் 4 ஓட்டங்களோட ஆட்டம் இருந்திருந்தார். அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 பந்துகளுக்கு முகம் கொடுத்து ஒரு 4 அடிச்சு 4 ஓட்டத்தை எடுத்துட்டு அவுட் ஆயிருக்காரு.
0: அவளை தோந்து பார்க்கும்போது அஸ்மதுல்லா அம்ரசாய் 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 200 ஓட்டங்களை எட்டுக்குது. பரவாயில்ல, 20 ஓரளவுக்கு 200 ஓட்டம் என்று சொன்னா பெரிய ஒரு இலக்கு தான்.
1: இலக்கு வந்து கரெக்டான இலக்கு தான், 8 விக்கெட்டுகளை இழந்து. ஆனா விஷயமே அடுத்துதான் இருக்கு,
0: அடுத்துதான் இருக்கிறது. 10 ஒரு ஓவருக்கு 10 என்ற வேகத்தில் அவர் செஞ்ச ரன் ரேட் பாத்தீங்கன்னு சொன்னால் பந்து வீச்சு படத்தை நாங்கள் ஒரு முறை பார்க்கவும். நேற்று நாள் சர்துல் தாக்கூர் கலக்கியிருந்தார்.
1: 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார், 39 ஓட்டங்களை கொடுத்து.
0: அதே போன்று நேற்று நாள் தீபக் சஹாருக்கு 2 விக்கெட்டுகள் சென்றது. சரி, பதிலுக்கு திருப்பட தடைஞ்சு மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்களில் 201 என்று ரெக்கெட் ஓகே. நேற்றைய நாளில் ரோஹித் சர்மா அதே போல ரியான் ரிகிஷன் மிக சிறப்பாக திருப்படுத்தார். அந்த 6 நிப்பாட்டம் அடைந்து பாருங்கள், மிக சிறப்பாக கட்டியெழுப்பட்டது. 61 ஓட்டங்கள் வரை சென்றது. மிக சிறப்பு முதலாவது விக்கெட் செல்லும் போது 7 பந்துகள் 3 பந்துகள் தான் முதல் விக்கெட் சென்றது. ஆக அந்த ஆரம்ப பகுப்பிலே எல்லாம் மிக சிறப்பாக லாபகமாக திருப்படுத்த அடைந்தார்கள் ரோஹித் சர்மாவும் ரியானும்.
1: இது இப்படி இருக்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து களமிறங்குறார் நம்மளோட திலக் வர்மா.
0: நிச்சயமாக பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 25 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதே போல ரிகர்ஷன் 48 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். நமந்தீர் நேற்று நாள் சோபிக்கவில்லை, அதை நாங்கள் சொல்ல வேண்டும். 9 ஓட்டங்கள் ஆட்டம் பண்ணதான். ஆனால் திலக் வர்மா நேற்று நாளில் புதிய கேப்டன், அவரை நாங்கள்
1: சொல்ல போகிறோம். காத்துட்டு இருங்க, எதுல கேப்டன் அப்படின்னு தெரிய வரும். 75 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதில் மொத்தமாக 4 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள் அடங்கலாக விளாசி தள்ளி இருந்தார் இல்லையா.
0: சந்தோஷத்திற்கு சந்தோஷமாக இந்த ஓட்டத்தையும் கொடுத்து. அதுவும் இன்னமொரு விஷயம் சங்கர் நாங்கள் சொல்ல விடும், ஆட்டம் இழக்காமல் பெற்றுக் கொடுத்தோம்.
1: அது மிக முக்கியம். மொத்தமாக 205 ஓட்டங்களை 19.5 ஓவர்களில் ஒரு பந்து மிச்சம் வைத்து எத்தனை விக்கெட்டுகள் வெற்றி பெற்றிருக்காங்க,
0: அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 விக்கெட்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது இறுதி பந்து மீதம் இருக்குதான் 5வது பந்து, இறுதி பந்தவர்கள் 5 பந்துகள் சந்தித்துதான் இந்த வெற்றியை பெற்றிருந்தார்கள். பரவாயில்ல, 100 இலையில் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு. நேற்றைய போட்டியில் 6 விக்கெட்டால் வெற்றி வாகை சூடியது. சரி, இந்த போட்டியை தொடர்ந்து நாங்கள் சொல்லதாக சொல்லியிருந்தோம், ஒரு தகவல் சொல்லியிருந்தோம், அது இலங்கை அணிக்கும் பொருத்தமான ஒரு தகவல் தான் இல்லையா.
1: மிக முக்கியமா எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு போட்டி ஒன்று நடக்க போகுது, அதுவும் இலங்கை டம்புள்ள நடக்க போகுது. என்ன போட்டி அது?
0: இது முக்கோண தொடர்பு. ஆப்கானிஸ்தான், இலங்கை மற்றும் இந்தியா அணிகள் ஏ அணிகள் மோதுகின்ற போட்டியாக இருக்கிறது. இதில் மிக சிறப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, இந்திய ஏ அணிகள் ஸ்குவாட் இப்பொழுது வெளியாகிட்டு
1: நாம சொல்லியிருந்த மாதிரி திலக் வர்மா தலைமையிலான அணி தான் இறங்கியிருக்காங்க. இப்போ ஐபிஎல் கலக்கிக்கிட்டு இருக்க நிறைய போட்டியாளர்கள் ஒருங்கிணைச்சு இந்த அணி இருக்கு. யார் யார் இருக்காங்க இதுக்குள்ள?
0: பிரியான் சாரியா இந்த பஞ்சாப் கிங்ஸ் அணியின் ஆரம்பத்துட்டு பாடு வீரர். வைபவ் சூரிய வன்சே மாதிரி செய்யப்படாது, சரிதானே? சரி, வைபவ் சூரிய வன்சே முதல் முறையாக இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறது. ரியான் பராக்
1: வைஸ் கேப்டனாக இருக்கிறார்.
0: அதே போல ஆயுஷ் பதோனி, அதே போல நிஷாந்த் சிந்து, ஹர்ஷ் டூபே, அதே போல ஸ்ரேயாஸ் ஷெட்ஜிச், அதே போல நாங்கள் சொன்னது போல எங்களுடைய இந்த அணியில் இருக்கிற பஞ்சாப் கிங்ஸ் ரம்ஸ்மன் சிங் இருக்கிறார். அதே போல குமார் குசேக்ரா, அதே போல விப்ராஜ் நிகன், அதே போல யாஷ் தாக்கூர், அதே போல யாதுர் சிங், அசுல் கம்போஜ், அர்ஷத்கா. நாங்கள் சொன்னது போல இந்த ஐபிஎல்லில் கலக்கிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் எல்லாம் இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது போட்டி நடைபெற போகிறது எப்போது?
1: ஜூன் மாதம் 9 முதலாம் போட்டி நடக்க போகிறது. இந்தியாவா ஏ மற்றும் இலங்கை ஏ அணிகளுக்கான போட்டி. அடுத்ததாக 11 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா ஏ அணி மற்றும் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கான போட்டி.
0: அது தொடர்ந்து சனிக்கிழமை 13 நடைபெற போகிறது. ஆப்கானிஸ்தான் இலங்கை மோதுகிறது, அதை தொடர்ந்து 15 இந்தியா இலங்கை மோதுகிறது, 17 இந்தியா ஆப்கானிஸ்தான் மோதுகிறது, அது தொடர்ந்து 19
1: ஆப்கானிஸ்தான் இலங்கை மோதுகிறது,
0: 21 கத்தம் கத்தம்
1: ஃபைனல். ஓகே, இப்போ அடுத்து ஒரு சூப்பரான சீரீஸ் நமக்காக காத்துட்டு இருக்கு இல்லையா.
0: எஸ், எதிர்பார்த்திருங்கள். அதை பற்றிய விவரங்கள்லாம் நாங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். இவைகள் தான் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து முக்கியமான
1: விளையாட்டு செய்திகள்.

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடு.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: நாளையின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்.
2: கீழ நெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
1: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடம்.

0: கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். ஏராளமான விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா சங்கர்?
1: ஓ,
0: அதாவது நாங்கள் இன்று கேட்ட தலைப்பு, அதன் கீழே நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள்.
1: தலைப்பு என்ன கேட்டிருந்தோம் அப்படிங்கறதையும் ஒரு ஞாபகப்படுத்துவோம். எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைத்த
0: அவருக்கு விலை மதிப்பற்ற பரிசு அவருக்கு ஒரு புத்தகம் தான் கிடைச்சிடும். அந்த புத்தகத்தை படிக்க படிக்க வாவ், இவ்வளவு பெரிய பெருமதியா தன்னுடைய தமிழ் பாட ஆசிரியர் கொடுத்தாராம் சிவனேஷன் சொல்லக்கூடியவர்.
1: வாசிப்பு மனிதனை முழுமையாக்கும் சொல்லுவாங்க இல்லையா,
0: அதுதான் இது பாருங்கண்ணா. இந்த பரிசுகளே வித்தியாசமான பரிசுகள்.
1: இப்போது புத்தகங்கள் பரிசளிக்கிறதா நியூ ட்ரெண்ட்.
0: நியூ ட்ரெண்ட், ஓகே. அதிகமாக எங்களுடைய கமல்ஹாசன் செய்வார் இந்த
1: வேலையில, பரிந்துரையும்
0: செய்வார். அன்பு வணக்கம் உடனே கமலவேணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஹட்டல்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கு சொல்லிக்கொண்டே. தனக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு சொன்னால் தான் தந்தையிடம், தந்தை வந்து பரிசாக அதை வாங்கி கொடுக்க மாட்டாராம், கேட்கலாம் வாங்கி கொடுப்பாராம், பரிசாக வாங்கி கொடுக்க மாட்டாராம். அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, தனக்கு பரிசாக ஒரு வந்துட்டு ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாங்களாம்.
1: இது இப்படி இருக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பரிசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது மிக முக்கியமான ஒரு பிறந்த நாள் வாழ்த்து இருக்கு சரியா. நாளைய தினம் தனது அம்மா வந்து 48வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி கணவர் ரமேஷ், மகள் ரிக் சிஜா உற்றாருலாம் வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செங்கலடியில இருந்து.
0: சரி, ரொம்ப சந்தோஷம், நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான சில மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் ஆலோசனையின் பேரில் தான் ஹட்டன் வலய கல்வி அலுவலகத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. மீண்டும் எப்ப ஆரம்பிக்கிறாங்க விஷயத்தை நாங்க சொல்றோம் உங்களுக்கு.
1: ஆமா, அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்வி கற்பித்தல் செயற்பாடு தருது. ஏன்னா எந்த வேலைக்காகவும் இன்னைக்கு யாரும் வரக்கூடாது சொல்லிருக்காங்க ஆசிரியர்களும் மாணவர்களும். ஏன்னா ஸ்கூல் லீவு தானே, நம்ம இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்காக இன்னைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட யாரும் வர வேண்டாம்.
0: இதனுடைய நிதர்சன தன்மையை நீங்க சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன சொன்னா, இந்த மழை காரணமாக ஆபத்துகள் இருப்பதன் காரணமாக தான் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்க ஸ்கூல் லீவுன்னு சொல்லி கண்ட கடன் சுத்த போறது
1: கிடையாது, இருங்க.
0: சோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிந்து கொள்ளும். இப்படிதான் சங்கர், இந்த மழை போக்கிரி படத்துல பாத்தீங்கன்னா வடிவேல் நிறைய கெட்டப் போட்டுட்டு வருவாரு.
1: ஆமா,
0: ஆனா மண்டை மேல கொண்டே
1: மறந்துருவாரு. இவ்வளவு கெட்ட போட்டு எப்படி கண்டுபிடிச்சிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் இப்ப பரவலா நடந்த தமிழ்நாட்டு தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த தேர்தல்ல நம்ம பசங்க எங்க போனாலும் சம்பவம் பண்ணிருவாங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க.
0: அதாவது எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுருக்காங்க, வெளிநாட்டுல இருந்து ஓட்டு போட்டுருக்காங்க, நிறைய பேர் போட்டு வந்தாங்க.
1: ஆமா,
0: சில பேர் வீடியோ போட்டதுக்காக வந்து ஓட்டு
1: போட்டுருப்பாங்க.
0: என்ன பிரச்சனை சொன்னா சங்கர், வெளிநாட்டு இருக்கிற ராஜா அங்கதான் சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டியே, உனக்குன்னா இங்க வேலை.
1: இதுல என்னன்னா, இது எப்ப கண்டுபிடிச்சிருக்கேன்னா, திரும்பி போகும்போதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஓட்டு போட்டுட்டு போக
0: பதவியேற்று முடிஞ்சு
1: ஒரு 15 பேர் சிக்கி இருக்காங்க
0: பாருங்க சங்கர். ஓட்டு போட்டு முடிஞ்சு
1: பதவி ஏத்து
0: 108 எடுத்து விஜய் அங்கிட்டு எல்லாம் தேடி போய் நிரூபிச்சு.
1: தவறான கருத்தை பதிவு செய்ய வேண்டாம், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: இல்ல நான் சொல்றேன், அவர் இந்த கூட்டணி சேர்க்கறதுக்காக எல்லாம் சேர்த்து பாழாப்பட்டு ஒரு மாதிரி முதலமைச்சர் பதவி எடுத்த பிறகு அதை கையை கழுவிட்டு போக வேண்டியதா.
1: இல்ல, சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 பேர் சிக்கி இருக்காங்க மதுரையில.
0: மதுரையில், ஆமா,
1: ஏர்போர்ட்ல வந்து. அதுவும் ஒரு ஆஸ்திரேலியன் ஒருத்தர் அண்ட் கனடா சிட்டிசன் ஒருத்தர், இதுல இலங்கை ஒருவரும் இருக்கிறாரு, ரகுபதி அப்படிங்கிற ஒருத்தர். எப்படி மாட்டிருக்காங்க தெரியுமா,
0: கையில மை,
1: கையில மை,
0: பாஸ்போர்ட் கொடுக்கும் போது கையில
1: மை, என்ன மை, ரைட், எடுங்க உங்க பாஸ்போர்ட், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மை வச்சு ஓட்டு போட்டிருக்கீங்க, மாட்டியாச்சு. 15 நாளா கழுவி இருந்தா கூட அந்த மை முதற்கட்ட விசாரணை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கே கே நகர் தொகுதியில தான் இவங்க வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. இது வந்து இந்திய ஊடகங்கள்ல பரவலா பேச பரவாயில்ல.
0: இன்னொரு விஷயம் இருக்குது, இது பொறுப்பதிகாரிகளுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப நீங்க ஓட்டு போடுறீங்கன்னு சொன்னா ரிலேஷன்ஷிப் ஆஸ்திரேலியான் சொல்லுங்களே, நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுன்னு வந்திருக்கணும் தானே,
1: போலியான ஆவணங்கள்லாம்.
0: இல்ல, போலியான அவங்களுக்கு வந்திருக்குது. சில பேர் என்ன அங்க போய் பதிகிறதுலாம், சில பேர் சரியா இங்க இது பண்றது இல்ல. அப்ப இந்த சரியான தகவல் திணைக்கிழமை இது சரியா மெயின்டைன் பண்ணல. இப்ப ரெண்டு பக்கமும் குற்றம் இருக்கு இல்லையா. நீங்க எப்படி இருக்கு ஓட்டு இஷ்யூ பண்ண, நீங்க இருந்த போனவங்களுக்கு நிறைய ஓட்டு வந்துட்டு இருக்குது.
1: இந்தியா மாதிரியான இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தான். பட் இப்ப இனி புதிய ஆட்சியில் இதெல்லாம் மாறும் நம்புவோம்,
0: அதுக்கு நமக்கு பொறுப்பு கிடையாது.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: is the hit music station.
0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
2: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
4: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பிறந்தநாளை கொண்டாடும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன்.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்க இருந்தாலும் அணிந்து கொள்ளுங்கள். என்ன வேலை செய்து கொண்டாலும் அப்படியே ரேடியோ கேட்டு வேலை செய்ய சொன்னா உங்களுக்கு வேலை செய்யற அந்த கஷ்டமே தெரியாது.
3: வேலை செய்யலாம் இல்லையா? இது இப்படி இருக்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழகா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கண்ட கண்ட கிரீம்களை வாங்கி முகத்துல பூசி முகத்தை வெள்ளையாக்குறது எல்லாம் குறியா இருப்பாங்க.
4: ஆனா
3: அழகு என்பது முகத்தினோட அழகு மட்டும் கிடையாது, சரியா? உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம் தான் அழகு. அப்படின்னா என்னது? வலுவான எலும்பு, கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்?
2: கிளிப்ஸ் கலர்ஜின் நேச்சுரல் நீங்க வாங்கி பாவிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இயற்கையான அழகு, அதே போல வலுவான எலும்புகள், அதே போல அலத்தியான கூந்தலையும் பெற முடிகிறதை நாங்கள் சந்தோஷமாக.
3: அழகு வந்து இனிமே உங்களுக்கு ரகசியம் கிடையாது. அந்த ரகசியத்தை கொடுத்திருக்கோம்.
2: சரி, காகில் ஃபுட் சிட்டி மற்றும் அனைத்து மருந்துகளும் இப்போது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சந்தோஷமாக சொல்றோம். சரிதானே? நாங்கள் சொன்னதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும் போயிட்டு போ, இப்போது நீங்கள் வாங்க வேண்டும். நேரத்தை பார்க்கலாம்.
3: நேரம் இப்போது சரியாக 8:52.
0: காற்றலையில் முதல்வன்.

0: ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நாடு முழுவதும் சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்த நிலைமைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று காலை வெளியிடப்பட்ட தற்கால நிலவர அறிக்கையின்படி மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 35 பிரதேச செயலக பிரிவுகளில் 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலையினால் இதுவரை 88 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள 2 இடைத்தங்கல் முகாம்களில் தற்போது 104 பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் முன்னெடுத்து வருகின்றது. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கற்பித்தல் செயற்பாடுகள் தவிர்ந்த ஏனைய தேவைகளுக்காகவும் இன்றைய தினம் ஆசிரியர்களோ அல்லது மாணவர்களையோ பாடசாலைக்கு அழைக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக வாக்களித்ததாக கருதப்படும் 17 வெளிநாட்டு கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களை குடிவரவு அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளனர். கடந்த சில நாட்களில் சென்னை விமான நிலையத்தில் கனடா, இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு திரும்ப முயன்ற 15 பேர் அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 மதுரை விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: நல்ல பாடல் சாட்டு திரைப்படத்துக்கா, சாட்டு திரைப்படம் ஒரு நல்ல ஒரு படம் சங்கர், சரியா? வாழ்க்கையின் தத்துவத்தை, மாணவர்களின் தத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு திரைப்படம்.
1: சமுத்திரக்கண்ணி நடிச்சிருந்தாலே அப்படித்தானே,
0: அப்படித்தான் இருக்கும். ஸோ நல்ல விஷயம். அதே போல நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல போகிறோம், என்னன்னு சொன்னால், அதாவது எங்களுக்கு ஒரு வாகனம் தேவை. அந்த பைக் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்போதும் உதவக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிச்சு 80 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு வண்டின்னு சொன்னால் அது எது?
1: பஜாஜ் CT 100 டேவிட் பிரிஸ் மோட்டர் கம்பெனியிடம் இருந்து கிடைக்கிறது.
0: நீங்கள் மகிழ்ச்சியாக அந்த வாகனத்தை வாங்குங்கள், உங்களுக்கு எப்போதும் உதவக்கூடியதாக. அதே போல உங்களுக்கு ஏற்கப்பட்ட வசதிகள் அந்த பைக்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க.
1: USB சார்ஜஸ் கூட இருக்கு.
0: எஸ், அப்ப பார்க்கும் போது ரொம்ப அழகான வண்டி.
1: வீட்டுல என்னதான் கார் ஒன்று இருந்தாலும் ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட CT 100 வாங்கலாம்.
0: இந்த மாதிரி இந்த பெட்ரோல் பிரச்சனை காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த CT 100 போன்ற பைக், குறிப்பாக CT 100 தான் ஸ்பெஷலா எங்களுக்கு. ஓகே, என்ன காரணம் பாத்தீங்கன்னா
1: மாசத்துக்கே ஓடும்.
0: மாசத்துக்கே ஓடும். சோ இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ள முடியும் சொன்னால் நீங்கள் CT 100 வந்து வாங்கிக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்க போகுது, மாற்று கருத்தை கிடையாது. சங்கர், சில செய்திகளை நாங்கள் பார்க்க வேண்டும்.
1: மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ்க்கு, இல்லைன்னா இந்த ஊடகங்கள்ல இருந்து ஃபேஸ்புக் மூலமாகவோ அல்லது மற்ற சமூக வலைதளங்கள் மூலமாகவோ செய்திகளை சேகரிக்கின்ற அல்லது இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில டிஜிட்டல் பொருளாதாரத்துல ஒரு பாரிய மைல்கல்லா இருந்தது வந்து இந்த பேபால் அப்படிங்கிற ஒரு விஷயம். கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்த மொனடைஸ் ஆயிருக்கு.

0: காசு எப்படி தெரியல.
1: ரொம்ப பிரச்சனையா இருந்தது. இப்ப பாத்தீங்க இலங்கையில பாத்தீங்கன்னா தனது முழுமையான செயல்பாடுகளை இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாக இப்பொழுது தகவல் வெளியாகிறது. ஒரு நல்ல செய்தியாக கிடைக்கப்படுவதாக இது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுது. ஒன்லைன் வணிகர்களுக்கு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்காக இருக்கலாம், பணத்தை எங்களுக்கு பாதுகாப்பான முறையில் மாற்றிக்கொள்வதற்காக
2: வெளிநாடுகளுக்கு அனுப்புறது கூட பேபால் மூலமாவே பண்ணிக்கலாம். உங்க அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி பேபால் வாலெட் மூலமாக. சோ இது ஒரு பெரிய நல்ல விஷயம் தான்
1: நிச்சயமாக. அதே போல இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது, திருட்டு என்பது திருட எப்போதுமே ஒழிக்க முடியாது சங்கர், எப்போதுமே மாட்டிக்கொள்ளும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. பாருங்கள் இவர் என்ன பண்ணா 35 வயசு தான் இவர். ரத்னபுரி குறிவீட்டு பகுதியில பாத்தீங்கன்னா வெளிஹந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒன்று போயிட்டு நல்ல வந்து பூந்துட்டாருமா.
2: ரத்னபுரம் அப்படிங்கும் போதே என்ன அதிகமா இருக்கணும் உங்களுக்கு தெரியுமே.
1: மாணிக்கம்னா கும்கி வர்ற படத்துல வர்ற மாணிக்கம்
2: இல்ல, ரத்தினங்கள் நிறைந்த ரத்னபுரியில் போயிட்டு ஒருத்தர் கொள்ளையடிச்சிருக்காரு.
1: பாருங்க கொள்ளையடிச்சவரு மாட்டிக்கொள்ளாரு. இப்ப கடந்த செவ்வாய்க்கிழமை சம்பவம் நடந்திருக்கிறது. நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று நாள் ரத்னபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தப்படும் போது சந்தேக நபர் மே மாதம் 25 வரைக்கும் அவரை விளக்க முறையில் வைக்குமாறு இப்பொழுது உத்தரவிடப்பட்டிருக்கிறது.
2: இதுதான் சம்பவம். இதெல்லாம் தேவையா பேசாம அந்த ரத்தினங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம்.
1: அதை எடுத்து தேவையில்லாத வேலை தான வீடுகள் களவு என்பது. களவு என்பது எப்போதும் அளவை குறைக்கும் என்று சொல்வார்கள். இப்ப எல்லாம் குறைச்சிட்டு தானே,
2: இப்ப எல்லாம் சரிதானே.
1: அந்த மாதன முத்தா கதை பார்த்தான் சொன்ன வீட்டுக்கு வீடும் போய்
2: சரி
1: மாணிக்கும் போய்
2: சிறப்பு
1: சிறை தண்டனை.

0: இது மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: நல்ல பாடல் ஒளித்து வந்திருக்கிறது அஜித் அவருடைய பாடல். அஜித் திரைப்படத்த இந்த பாடல்
1: குட் பேட் அக்லி.
0: குட் பேட் அக்லி. சங்கர், எனக்கு வெளிநாட்டுல போய் படிக்கணும், என்ன துறையை தெரிவு செய்ய ஒரு குழப்பமா இருக்கிறது, அதுக்கான நல்ல ஒரு அறிவுரை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுவீங்க. எஸ், அதுக்குதான் நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல போகின்றோம்.
1: நீங்க என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு. மே மாதம் 23-24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துல நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எடுக்கேட் ஸ்ரீலங்கா எக்ஸ்போ, ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 நடக்க போகுது.
0: எஸ், வெற்றிகரமா பாத்தீங்கன்னா 4வது முறையாகவும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர் கல்வி கண்காட்சி தான் நடக்க போகிறது. ஆக நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுதுங்க. நீங்கள் விரும்பிய துறைகளில் சிறந்த உயர்கல்வி மற்றும் உங்களுக்கு பிடித்தமான துறைகள் செல்ல ஒரு வழிகாட்டலாக அங்க இருக்க போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அங்க வந்து வருவாங்க. அவங்களை போய் நீங்க நேரடியா மீட் பண்ணி
1: சந்திக்கலாம். மறக்காம என்ன பண்ணுங்க, மே மாதம் 23-24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துக்கு போங்க.
0: சரி, இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. 23 மற்றும் 24 நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த விஷயத்த நீங்க கட்டாயம் செய்து கொள்ளுங்க. சரி சங்கர், ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது கருத்துக்களை சொல்லும் போது நாங்கள் கேட்ட கேள்வி, முதல் பரிசு,
1: அதாவது மறக்க முடியாத விலைமதிப்பற்ற பரிசு, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பதிவு
0: சொல்லுங்க. உங்கள் சிரிப்பில் தெரிகிறது.
1: ஹாய் ப்ரோ, இருவருக்கும் எனது அன்பு கலந்து பசுமையான காலை நேர வணக்கங்கள். நலமா இருக்கிறீங்களா? பாடல்கள் எல்லாமே வேற லெவலா இருக்கு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: ஆமாங்க,
1: இப்பதான் முக்கியமான இடத்துக்கு நாம வரோம். எனக்கு கிடைத்த விலை மதிக்க முடியாத பரிசு என்றால் அவளின் நினைவுகள் தான். அது அவளே கொடுத்தது. யாரு சொன்னா சொல்ல மாட்டேன், சரியா? ராஜா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு.
0: அழகா பிரேக்அப் பண்ணிட்டு
1: கலட்டி விட்டு போனத காதல் காவியமாக்கி
0: என்னடா
1: போடே, அவளின் நினைவுகள் இது அவளே தந்தது. அவள் நினைவுகள் அவள் தர
0: முடியாது. அன்பான வணக்கம், முந்தாஸ் பேகம் சொல்றாங்க. கொழும்பு 14 கடந்த கணவர் அனிவர்சரிக்கு கொடுத்த ஒரு ஃபேன், ரெண்டு பேரும் பறிக்கப்பட்ட ஒரு ஃபேன் கொடுத்தாங்களாம். அது வெளிமதி பெற்ற பரிசாகிறது.
1: அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இனிய காலை வணக்கம் அன்பான தம்பிமார் இருவருக்கும், நல்ல தலைப்பு. பரிசுக்கு விலைமதிப்பில்லை அப்படிங்கறதையும் சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு நான் பெற்ற செல்வங்கள் தான் இறைவன் எனக்கு தந்த பரிசாக கருதுகிறேன் அப்படின்னு வரலட்சுமி கொட்டகனில் சொல்லிருக்காங்க.
0: சரி, நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் போனே சங்கர், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது, எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்க சொல்லிக்கொண்டே. எனக்கு எனது அக்கா கொடுத்த பரிசு என்னால் மறக்கவே முடியாது. அதாவது அவங்க ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்தாங்களாம். திடீர்னு பணம் இல்லை, இவருக்கு பைக்கு தான் சரியா ஆசையா, சரியா? திடீர்னு அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்களாம். வெளியில போயிட்டு பார்த்தா பைக் இருக்குது. யார் பைக் அப்படின்னு சொன்னா ஒண்ணு தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, பர்த்டே தான் கொடுத்தாங்களாம். வாவ் அப்படின்ற மாதிரி தான், அதை மறக்கவே முடியாது நல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அருள்மொழி சொல்லியிருக்காங்க, வணக்கம் போனே சங்கர், நலமா இருக்கீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தி துறையில இருந்து அருள்மொழி. எனக்கு ஒரு அன்பளிப்பு கிடைச்சிருக்க,
0: ஒரு ரிக்வஸ்ட், இந்த பூனே சங்கர் அப்படின்றத சேர்த்து சொல்றது, பூனே சங்கர்ன்ற மாதிரி இருக்குது.
1: இப்ப பாருங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பார்சல் காரர் வந்து உங்களுக்கு பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பார்சல் அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து தூக்கி பார்த்தா, ஒரு தூக்கணாம் குருவி கூட அதுக்குள்ள நிறைய மயிலிறகு பொக்கையோட வச்சிருந்துச்சான், சரியா? அவரோட பேர் விலாசம் எதுவுமே போட்டிருக்கலையா முதல்ல, சரியா? யார் அனுப்புனதுன்னு தெரியலையாம் அவங்களுக்கு, சரியா? ஒருவேளை இறைவன் நடத்தின அற்புதங்கள்ல இதுவும் முன்னோ, இப்படி ஒரு புதுமையா அப்படின்னு நினைச்சிருக்காங்களா? யாருன்னு தெரியாத ஒருத்தர் அப்படி ஒரு பரிசு அவங்களுக்கு அனுப்பி வச்சு
0: மாறி வந்திருக்கா திருப்பானமா வச்சிருக்காங்க.
1: யாருக்கோ மாட்டி, யாருக்கோ வந்தது நாம எடுத்துட்டோமோ,
0: அது எப்படி யாருக்கும் வரல, சரியா?
1: அதாவது இல்ல இல்ல, அட்ரஸ்னா அதாவது அனுப்பியவரோட விலாசம் எதுவுமே இல்லையா, இவங்களுக்கு தான் வந்திருக்கு, ஆனா அனுப்புனது யாருன்னு தெரியல.
0: சரி பரவாயில்ல, பாப்பமே பிறகு அந்த விஷயத்த.
1: இதை சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரி பரிசு வந்து நாம ஒரு திரைப்படம் பார்த்திருப்போம். அந்த திரைப்படத்துல வந்து பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் இப்படி அனுப்பி வைப்பாரு, நட்டு போல்ட் எல்லாம் அனுப்பி வைப்பாருலையா, அந்த மாதிரிதான் இருக்குது.
0: அன்பான வணக்கம், அமெரிக்கால இருந்து மாலி சொல்லியிருக்காங்க, எண்ண முடிவு அல்லது நாளில் ஒரு சிறிய மாற்றத்தை உருவாக்கிய அப்படிப்பட்ட தருணங்கள் தான் மிகவும் அரிய பரிசு. பல நிறுவனங்களில் சிஇஓ பதவி அனுபவம் ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் நிலையில், அதை பிறரை விட இளவயதில் அடைந்திருப்பது எனக்கு கிடைத்த பெரிய பரிசு.
1: ஆஹா,
0: அதே போல விடைபதை பெற்ற நண்பர் குடும்பம் கிடைத்தது எனக்கு இன்னும் ஒரு பெரிய பரிசு. நன்றி,
1: சூப்பர். அதே போல அன்பு கலந்த வணக்கம் நிகழ்ச்சியுடைய எங்களை மன்னித்துக் துஷான் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று சொன்னால் ஆறுதல் வார்த்தைகள் தான் சொல்வாராம். தான் துவண்டு போயிருக்கிறதில் நண்பர்கள் சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் எனக்கு மிகப்பெரிய பரிசாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
2: நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் எதிர்பாராமல் கிடைத்த விலைமதிப்பற்ற பரிசு என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறீங்க. ஃபேஸ்புக் பக்கம் போறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட போட்டோ கீழே உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைப்பினை ஏற்படுத்த வேண்டிய இலக்கங்கள்
1: 0311 75 00 அல்லது 0311 71 எழுநூற்று 11 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.

0: பிரபலமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டெப் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
1: நானா எனக்கு பேர் புகழ் பதவி இதவி நட்பு கூட்டாளின்னு நிறைய ஐக்காங்க.
2: தெரியும் தானே,
1: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க.
2: உண்மைதான்.
1: கைய கட்டி நல்ல டீசண்டா பெரியோர் முதலாளி ஆகுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
2: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
3: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம், எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. சரிதானே, நிறைய சொந்தங்கள் கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நிறைய கருத்துக்களையும் நாங்கள் வாசின கருத்துக்கள் பரிசுகள், நாங்கள் கேட்ட கேள்விக்கான பரிசுகளை சொல்லித்தார்கள். பரிசுகள் கிடையாது, பதில்களை சொல்லித்தார்கள். பரிசுகள்
1: என்னன்னு சொல்லி ஏன் இந்த குழப்பம்,
0: குழப்பம் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு பரிசு இருக்கிறது. என்னன்னு சொன்னா, அதாவது நீங்கள் அழகாக வேண்டும், மன உறுதியோடு அழகாக வேண்டும், இயற்கை முறையில் அழகாக வேண்டும் சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா? இது யாருக்கு தான் இருக்கு? சங்கருக்கு எல்லாம் எவ்வளவு ஆசை தெரியுமா?
1: எனக்கு நான் பிறந்ததுல இருந்து அழகுதானே போனேஷ்னாரே. சரி,
0: விளையாட்டு முடிஞ்சு இருக்கிறது.
1: இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாருமே இந்த வயது ஏற ஏற யோசிப்பாங்க, என்னடா நம்ம முன்ன இருந்த மாதிரி இல்லையே, ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி வறண்டு போயிருச்சு, தலைமுடி வளர்ச்சி குறைஞ்சிருச்சு. எதை பண்ணாலும் இந்த சொல்லுவாங்க இல்லையா, முன்னெல்லாம் 60 வயசுலயே அப்படி இருந்தா, இப்ப 30 வயசுல ஏதாவது பாரம் தூக்க போனாலே எல்லாம் வலிக்குது. அந்த மாதிரி இல்ல,
0: பிடிக்க பிடிக்க பிடிக்க
1: அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வலுவான எலும்புகள், பொலிவான சருமம், அது மட்டும் இல்லாம அடர்த்தியான கூந்தல், இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்?
0: கிளிப்ஸ் கொலாஜின் நேச்சுரல் நீங்க பாவிக்கணும். பாவிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர முடியாது, வரவிடவும் கூடாது. பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே நல்ல அழகான கூந்தல், சலிப்பான கூந்தல், அது போல வலுவான எலும்புகள் எல்லாம் வரும்னு சொன்னா நீங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னா எப்போதுமே நீங்க என்றும் 16 வயது போல
1: இருக்கலாம். கிளிப் கொலாஜின் நேச்சுரல் எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, காகில் ஸ்பூட் சிட்டி, அது மட்டும் இல்லாம முன்னணி மருந்தகங்களையும் வாங்கலாம்.
0: அதே போல நல்ல உறுதியான ஒரு வீட்டை கட்டணும், கட்டணம் ஒன்று கட்ட வேண்டும், ஒரு மதில் ஒன்று கட்ட வேண்டும் சொன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி கட்டினீங்கன்னு சொன்னா பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும்.
0: எஸ், பரம்பரையா உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னால் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள்.
1: தாத்தா கட்டின வீடுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வருஷம் கழிச்சு,
0: கொஞ்சம் வருஷம் கழிச்சு, அப்ப எத்தனை வயசு
1: என்னைய சொல்லல, மத்தவங்கள சொல்றேன்.
0: ஓ, மத்தவங்கள சொன்னீங்க, சரி, மறந்துடாதீங்க. தாத்தான்னு சொன்னது விஷயம் இல்ல, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்குறதுக்கு மறந்துடாதீங்க. சரி சாரே, நல்ல பாடல் வேடத்தை கேட்டுட்டு வாங்க.
2: விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு கிர்ரு கிர்ரு கிர்ரு.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன். எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
3: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ்.
4: சனிக்கிழமை காலை 10 முதல் 12 மணி வரை இது நம்ம
5: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.

0: இசை உலகின் நட்சத்திர அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிற இசையமைப்பாளர்
3: சந்தோஷ் நாராயணன்.
2: சந்தோஷமா நாராயணன். சரி, இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். ரொம்ப சந்தோஷம். கருத்துக்கள் தாண்டி என்னென்ன பரிசுகள் அவங்களுக்கு ஸ்பெஷலா கிடைத்த பரிசு,
3: அதாவது எதிர்பாராத நேரத்தில் கிடைத்த விலைமதிப்பற்ற பரிசு அப்படிங்கும் போது நம்ம வந்து பொருளா பார்க்க கூடாது.
2: ஆமா,
3: அதாவது ஒருவர் நமக்கு வந்து நம்ம ஒரு கஷ்டமால இருக்க நேரத்துல யாரோ ஒருவர் இல்ல தெரியாத ஒருத்தர் இல்ல தெரிஞ்ச ஒரு நபரோ நமக்காக ஒரு நேரத்தை செலவழித்து நமக்கு ஆறுதல் சொன்ன நேரமா இருக்கலாம்.
2: அதுவும்
3: பரிசு தான்.
2: தருணம்
3: அந்த ஒரு தருணம் ஒரு பரிசு தான். இல்ல மனதார ஒருவருக்கு உங்களுக்காக வந்து நீங்க செஞ்ச உதவி நம்ம செஞ்சிருக்கோம் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து உங்களுக்கு நன்றி சொல்வார் இல்லையா,
2: அதுமே
3: நினைவுகளாக மாறிவிடும்
2: இல்லையா.
3: ஆமா,
2: காதலன் காதலி கொடுக்கிற பரிசா இருக்கல, முதல்ல அவங்க சொன்ன மாதிரி.
3: ஆமா,
2: அந்த மாதிரி பரிசுகளும் இருக்கிறது.
3: இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலை மதிப்பு இருக்கிறது. பரிசு அப்படிங்கும் போது அதுக்கு வந்து நம்ம ஒரு விலை மதிப்பு வைக்க முடியாது.
2: முடியாது,
3: பரிசு பரிசாக பார்க்கும் போது அப்படிதான். ஆனா எதிர்பாராத நேரத்துல சர்ப்ரைஸா கூட சில பரிசுகள் கிடைக்கலாம்.
2: பெரிய பெரிய அம்பானியோட கல்யாணத்துக்கு எல்லாம் பெரிய பெரிய பரிசுகள் கிடைக்கும். சரி, அதையும் நமக்கும் ஒப்பிட முடியாது.
3: ஒப்பிட முடியாது. அம்பானின்னு சொன்ன போதுதான் ஞாபகம் வந்து, ஒரு முறை சல்மான் கான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்பானிய வீட்டுக்கு போயிருக்காரு. போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற ஒருத்தர் வந்து ஒரு கை கடிகாரம், அவரோட வருட சம்பளத்துக்கு நிகரான ஒரு கை கடிகாரத்தை வாங்கி சல்மான் கானுக்கு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணிருக்காரு, அதை வாங்கி பார்த்துட்டு பக்கத்துல இருந்து குப்பை தொட்டியில போட்டிருக்காரு. இதை அம்பானி கவனித்திருக்கிறார். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்பானிக்கு இவர் ஒரு விலை உயர்ந்த காரை பரிசாக கொடுத்திருக்காரு, காரோட கீய. அம்பானியும் அதை வாங்கி பார்த்துட்டு குப்பை தொட்டியில போட்டிருக்காரு. அப்போ சல்மான் கான் கேட்டிருக்காரு, இது எப்படி அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லிருக்காரு, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நீங்க இதை இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பரிசு அப்படிங்கறது வந்து யார் குடுக்கறாங்கிறது பொறுத்து கிடையாது.
2: ஆமா,
3: அந்த குடுக்க நினைக்கிற மனம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம்.
2: இது இந்த கதை ஒரு மோட்டிவேஷன் கதையா எடுத்துக்கொள்ளுங்க. அம்பானி பேரை பயன்படுத்திருக்கலாம்,
3: ஆமா,
2: ஷாருக் கான் பயன்படுத்திருக்கலாம், சல்மான் கான் பயன்படுத்திருக்கலாம். இந்த கதையில ஒரு கர்வம் மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் போயிட்டு அலசி ஆறாங்க.
3: அதாவது பாத்தீங்கன்னா பரிசு தான் முக்கியம் இந்த இடத்துல, புரியுதா? யாரு குடுக்கறாங்கிறத தாண்டி அந்த பரிசு எவ்வளவு முக்கியமானது, அதை கொடுக்க தூண்டும் அந்த மனம் தான் மிக
2: முக்கியமான சொல்லி நாகரம் நிகழ்ச்சியில் இருந்து விடையிற போட்டும். தொடர்ந்து ராகம் சுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலைகத்தில் எம் எல் கிருபாகரன்
3: விடைபெறும். நாங்கள்
2: என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ்.
3: நான் என்றும் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். கான்பிடண்டா இருங்க மக்களே.
2: நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: நேரம் காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதியான சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 36 மணித்தியாலங்களில் இலங்கையை விட்டு நகரக்கூடிய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் அனுராதபுரம் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கு அளவான மிக பலத்த மழை பெய்யக்கூடும். காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
3: ஈரானுடனான போர் நீடித்து வருவதால் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான பாதிப்புகளை கட்டுப்படுத்த ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தீவிரமாக முயன்று வருகின்றனர். போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை குறைந்து வருவதால் அதிகரித்து வரும் எரிபொருள் விலையை குறைப்பதற்கு புதிய வழிமுறைகளை ஆராய்ந்து வருகின்றனர். அத்துடன் இந்த வாரம் ஜனாதிபதி ட்ரம்ப் மத்திய பெட்ரோல் வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் திட்டத்துக்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதியான சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
5: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: இனிமையான காலை நேரம். வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் சப்புமால் கந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா வசந்தகுமார்?
1: ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன். ஒரு பக்கம் மழையா?
1: இப்பனா மழை பெய்து ரொம்ப நோமல ஓய்ந்து இருக்குது. மழை
0: வெளிச்சமா இருக்கு.
1: வெளிச்சமா இருக்குது. பின்னேரம் எப்படி என்ன என்ன பண்ணும்னு சொல்ல முடியாது.
0: சரி, இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கு, குளிர்ச்சியா இருக்குது.
1: ஆமா,
0: வெளியில பார்க்கின்ற பொழுது பச்சை பசேலன்னு தெரியுது.
1: ஆமா.
0: சரி சொல்லுங்க வசந்தகுமார், இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: இந்த நேரத்துல கூலா பாடல்களை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கோம். அனைவருக்காகவும் பாடல் கேட்போம். எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: நிச்சயமாக உங்களுக்காக நல்லதொரு பாடல் தயாரா இருக்குது, கேட்போம். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் லிந்துலையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக. என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை சியாமலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. இனிமையான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள். நான் ஜனா அணிந்திருக்கின்றேன் கல்முனையிலிருந்து. மனைவி பாமினி மற்றும் மகன் துசாதரன் யஸ்வித் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம் கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நான் நிர்மலா தேவி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. மட்டக்களப்பிலிருந்து அனிதா ஆனந்தகுமார் வந்துக்கிறாங்க. சுந்தரலட்சுமி மற்றும் ஆனந்தகுமார் ஜமுனா ஆனந்தி ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே உங்கள் அருமையான தெருவில் ஒலிபரப்பாக இருக்கும் பாடல்களை சங்கமித்த மாவத்தியிலிருந்து யோகா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். செல்வா தயா கணேஷ் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் கணேஷ் ராஜா வந்திருக்கின்றார். அதே போன்று ரமேஷ் காந்த் இணைந்திருக்கின்றார். கொழும்பு 15 இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார் ஜே சீலன். அதே போன்று வணக்கம் கிருபா அப்படி இருக்கிறீங்க, நான் ஹேட்டன் அந்தோணி மலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நவீன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறார். ஆரையம்பதியிலிருந்து இதே ரத்னம் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருபா அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்பதற்கு தயார். கிருஷ்ணா வந்திருக்கின்றார். மும்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறாங்க கொழும்பு 14 ரவி வந்திருக்கின்றார். திருகோணமலையிலிருந்து பிரேமா ரவிச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்கிளப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி, நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகிறாங்க. தொண்டைமானார் செல்வ சின்னது யாழ்ப்பாணத்திலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் மங்கே கரசி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு எங்களையும் நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் ரிம்சான் நினைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். லிந்துளையிலிருந்து ஜெகதீசன் நினைந்திருக்கின்றார். அருமையான பாடல்களோடு நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொழும்பு சிட்டி சென்டர்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார் ஜெகதீசன். அதே போன்று வணக்கம் கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிங்க ராஜா வந்துக்கிறாங்க. அதே போன்று டழி வந்துக்கிறாங்க ஹட்டான்ல இருந்து. வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சூப்பர் பாடல்கள், வாழ்த்துக்கள். நான் சுதன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார் புஷ்பராஜ சுதன். அதே போன்று நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறாங்க. செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரன் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளே இனிமையான பாடல்கள், இன்று எனது அன்பு மகள் தன்விசி தன்விகா 3வது பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவங்களை வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் கேட்கலாம். தன்விக்சிகா. அதே போன்று கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா எழுந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருமான், ஸ்போன் விஜயகுமார் எழுந்திருக்கிறேன். என்னை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவர்களே விஜயகுமார் வந்திருக்கின்றார். தீபா விதுரா மற்றும் லக்ஷன் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவர்களே ராஜு பாய் வந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: வருஷம் 16 திரைப்படத்திற்காக கே ஜி ஜேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம் கிருவானா, யாழ்ப்பாணம் சின்ன கடைச்சார் ரூபன்.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா ரூபன்?
1: நல்ல சோமா இருக்கிறீங்களா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஆ, நானும் நல்லா இருக்கிறேன். மேகம் கருக்குது, மழை வர பாக்குறது. அப்படியா?
1: மழை வந்துச்சு, வேற பாக்கல, வந்துருச்சு.
0: சரி, ஏதோ ஒரு வகையில காலம மறக்கிற வியாபாரத்தை செய்யக்கூடிய அளவு செய்தாச்சு. நீங்க வசந்தத்துல பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் என்ன சொல்லுது மனசு?
1: பாடல் எல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க சொல்ல
0: தேவையான நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: மனைவியான ரூபி, மகளான அக்ஷயா, மகளான தினகரன் மற்றும் எங்க சேர்ந்த வியாபாரிகளுக்காகவும், திருநெல்வேலி சேர்ந்த வியாபாரிகளுக்காகவும் மற்றும் மண்டலில் இருக்கும் எங்கள் சொந்தங்களுக்காகவும், கோண்டாவில் இருக்கும் எங்கள் சொந்தங்களுக்காகவும்
0: உங்களுக்காக எனக்காக நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி.

0: மட்டக்களப்பில் மாபெரும் உயர் கல்வி கண்காட்சி இடம்பெறிருக்கின்றது. எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026. அதாவது வந்து நீங்கள் விரும்பிய துறையில் சிறந்த உயர்கல்வி கற்று உங்களுக்கு பிடித்த துறையில் செல்ல வழிகாட்டும் கல்வியற்ற கண்காட்சி இடம்பெறிருக்கின்றது. எனவே இம்மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபாக் ஆடிட்டோரியத்தில் இது இடம்பெறிருக்கின்றது என்பதை இந்த நேரம் நாங்களும் உங்களுக்கு அறிய தருகிறோம்.
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
3: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
5: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
4: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
5: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
4: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
6: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு ராகம் சுகமானது.

ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். பரதமுனையிலிருந்து பதுர்னு நிஷா இணைந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவர்களை கொழும்பு 15 மோதரையிலிருந்து தார்ஷினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதே போன்று சத்தார் வந்திருக்கின்றார். வெள்ளிக்கிழமை சிறப்பாக அமைந்திருக்கிறது நிகழ்ச்சி, நட்பட்டி முறையிலிருந்து நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஹரோலினா கெயில் இணைந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு ஹட்டன்ல இருந்து சத்யா இணைந்திருக்கிறேன்னா பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கின்றார். ரூபா வந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஹென்றி ஜேக்கப் வந்திருக்கிறார். அதே போன்று இனிமையான பாடல்களோடு திருமதி வரலட்சுமி கொட்டாஞ்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உற்சாகமாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முறையின் எழுந்திருக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். வணக்கம் ப்ரோ, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். விச்சாய் வந்திருக்கிறார் நிகழ்ச்சியில். என்னை மனித நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பட்டித்திடலிலிருந்து கமலஹாசன் ஜசோதா எழுந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருமான்னா அப்படின்னு சொல்லி ஆகாஷ் வந்துக்கிறாங்க. ஹெரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கணபதி மகேந்திரன் வந்திருக்கின்றார். ஜெகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டு இருக்கிற இதேவேளை இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடுவலையிலிருந்து கண்ணா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார். செட்டியார் திரு வீணசரவுல இருந்து ராசலிங்கம் வந்திருக்கின்றார். அதே போன்று சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, உங்கள் நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா வந்திருக்கின்றார். அபி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. தொகுப்பாளர் கிருபா, எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் குரல் ரொம்ப சூப்பராக இருக்கின்றது, மழை காலத்துக்கு மனதுக்கு இதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மண்டூரிலிருந்து ரஞ்சித் சிங் வந்திருக்கிறார். அதே போன்று வாணி இணைந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை 48வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் கணவர் ரமேஷை வாழ்த்தி நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் வாணி. மகள் ராக்ஷி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆனல்ட் கிருவா வந்திருக்கின்றார். ஹெவலக் ரோடு இதிலிருந்து ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொமேக்சன் நடந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார் ஊர்கடவத்திலிருந்து. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லொத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: இலங்கையின் கடற்தொழில் அமைச்சினால் முன்னெடுக்கப்பட உள்ள நவீன தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க திட்டங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்க ஜப்பான் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் தெரிவித்துள்ளார். கடற்தொழில் துறையில் ஜப்பான் பெற்றுள்ள நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களை இலங்கையிலும் அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் கடற்தொழில் துறையை நவீனமயப்படுத்துவதற்கும் புதிய புத்தாக்க திட்டங்களை செயற்படுத்துவதற்கும் ஜப்பான் அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என இதன்போது உறுதியளித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: ஈரான் போர் காரணமாக விமான எரிபொருள்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் ஐரோப்பிய விமான கட்டணங்கள் அதிகரிப்பது இனி தவிர்க்க முடியாத ஒன்று என சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் வில்லி பால்ஸ் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் பிரித்தானியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்திக்க நேரிடும் என்றும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தேவை அதிகரிக்கும் போது இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்தாலும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளால் எரிபொருள் விலை குறைவதற்கு பல மாதங்கள் ஆகும் என்பதால் இந்த விலை உயர்வு அடுத்த ஆண்டு வரை நீடிக்க வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனுத்தியாள செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லொத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது கேட்டால். இதமானது நேரம் 11:10. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: சார்,
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா? விஸ்வநாதன். பாடல் கேட்பதாக இருக்கீங்க?
1: மாணிபாய் குண்டகன் மகாதேவன் மாமல்ல மூர்த்தி மலவிய சோமசு தயாளன் உமாச்சந்திரன் பாபு கிருஷ்ணன் சரோஜி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:20. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் செல்லத்துறை நந்தகுமார் இணைந்துக்கிறாங்க. சூப்பர் பாடல்கள், வாழ்த்துக்கள் கிருபா, நான் வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். திருகோணமலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக வந்துக்கிறாங்க. சங்கை வந்துக்கிறாங்க. கணவர் ஸ்ரீதரன் மற்றும் சஞ்சய் ரிஜித் ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். கொக்குவிலில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஆயுஷன் வந்திருக்கிறாங்க. அதே போன்று மேல்டன் வந்திருக்கிறார். கருங்காலிச்சோரியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை. பண்டாரவளையில் இருந்து மேனக்கை வந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரசாந்த் இணைந்திருக்கின்றார். அதே போன்று இங்கிரிய ரவி, சூப்பர் பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை யாழ்ப்பாண மலவெட்டியிலிருந்து சர்மிளா வந்துக்கிறாங்க. விஜய் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். நூர் இணைந்திருக்கின்றார். கிருபா அப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கிருபா வண்ணா வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான் அப்படின்னு சொல்லி கோகுல்நாத் இணைந்திருக்கின்றார். எங்கிருந்து அப்படின்னு சொல்லி தெரிவிக்கல. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அக்கறைப்பற்று பாப்டைல நிதார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சிந்துஜன் நடந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் விஜிதா மற்றும் அஜிதன் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நாகராஜன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சிவா ராஜி இணைந்துக்கிறாங்க. அகிலன் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். வாழச்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அஜய் அகிலன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அர்ச்சனா மற்றும் திருமாலன் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு ரொம்ப சூப்பராக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மயு துவா வந்துக்கிறாங்க. கீதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா ஹரி வந்திருக்கின்றார். கொக்குவிலில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நைனா தீவு சமீதரன் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தேவி யோகேஸ்வரன் வந்துக்கிறாங்க. விதவிதமான இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா, வாழ்த்துக்கள், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிடுகிறாங்க. பாலா கார்த்திகா இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று அமுதா வந்துக்கிறாங்க. தமிழ்நாடு கோவை மாவட்டத்திலிருந்து ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது நிகழ்ச்சியை கேட்கின்ற பொழுது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். ரொம்ப நன்றி, தொடர்ந்தும் வசந்தம் கேட்டுக்கொண்டு இருங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் குறிஞ்சங்கனி அசுருதீன் எழுந்திருக்கின்றார். அதே போன்று போல்ஸ்லேன் அழுத்து மாவத்தையிலிருந்து மணி வந்துக்கிறாங்க. அருமையான பாடல் தெரிவுகள், அம்மா லக்ஷ்மி, ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகள் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு ஓல்கோட் மாவட்டத்தை மெக்மில்லன் புத்தகசாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மகள் குடும்பம் மற்றும் மனைவி கலாமையை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தன்னை உறவுக்காகவும்

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:33 இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: அம்மாதுரை விழிநேடி ரியாஸ்.
0: எப்படி இருக்கீங்க ரியாஸ்?
1: நல்லமாக இருக்கிறேன். நல்ல பாடல்கள்.
0: அப்படியா? வேலையிலயா?
1: இல்ல இல்ல, தற்போது
0: ஓய்வா இருந்து கொண்டு அப்படியே பாடல்களை கேட்கிற பொழுது அது ஒரு தனி சுகம். அப்படியா?
1: அதாவது ராகம் சுகமான கேட்டா ஒரு இதமானது.
0: அப்படிதானா? அப்ப நாங்க தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அது உண்மை தானா? அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு விதமா,
1: அதாவது அந்த சரியான பாடல்களை கேட்கும் போது எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
0: நேரம் போறதுன்னு தெரியாது.
1: ஆமா, அதாவது 10 மணிக்கு ஆரம்பித்தது, நான் 11:35
0: எப்படி போச்சு டைம்ன்றது இப்ப கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அதுதான் அந்த விதமானது. சரி, சொல்லுங்க, நீங்க யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அனைவருக்காகவும் கேட்போம்.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்கு.

0: வெல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
0: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
0: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
5: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:46 இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, அவர் கதைப்பதாக இல்லை. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வணக்கம் கெருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியோடு தான், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். செங்கலடியிலிருந்து ஸ்ரீ முருகன் வந்திருக்கின்றார். அதே போன்று இனிமையான பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இனியும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சுபாஷ் வந்திருக்கின்றார். அதே போன்று மாளிகாவத்தையிலிருந்து சந்திரா குஷன் வொர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக மணிகண்டன் குறிப்பிடுகின்றார். அந்தோணி ஜூட் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பாடல்களை கேட்கின்ற பொழுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அது போன்று கந்தசாமி இணைந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு மாவனெல்லையிலிருந்து நிசா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்று முள்ளியவளையிலிருந்து ரஞ்சனா இணைந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு மூதூர் பட்டித்தடலிலிருந்து வசந்தத்தின் அபிமான நேயர் வடிவேல் இணைந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள் கெருபான்னா இன்னைய நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் இறுதி நேராக இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: பாருங்களேன்,
0: நிகழ்ச்சி முடிகிற நேரம் நெருங்கிட்டு இருக்கிறோம். ஐயோ, போக போறதே அப்படின்னு சொல்லி இருக்கோம். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. சரி, அப்ப சரோஜினி ஒலிக்கிற பாடல்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகப்படுத்தி இருக்கு நினைக்கிறேன் உங்களையும். சரி, இப்போ நிகழ்ச்சியின் இறுதி நேராக வந்திருக்கீங்க. யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: வசந்தம் சொந்தம் உங்களுக்கும் எனக்கும்
0: எல்லாருடைய சேர்ந்து நல்லதொரு பாடல் கேட்போம். என்ன
1: நல்ல சார்,
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி சார்.

மீண்டும் இந்த பாடலோட நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கு கலையத்தில் சிவானி அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினேர்களே.

0: பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தொழிலார் ஜிவாணி வந்தாச்சு. நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய நேரத்தின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக ஆட்டம்பாட்டம் கொண்டாடமா இன்று நாள் 3 மணி வரைக்கும் மதிய நேர கொதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்று நாளும் சூப்பரான பாடலாம் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. இன்று நாளும் சூப்பரா அப்படி நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக நம்ம அமுல் வந்திருக்காரு. வணக்கம் அமுல்.
1: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: வரக்குள்ள உங்களை பத்தி ஒரு பாட்டு போட்டு வந்தீங்க, தாய் கிழவி அப்படின்னு.
0: அது உங்களுக்கு
1: ஷர்ட். நல்லா பேசுங்க, நல்லவை பேசுங்க, ஒரு பலவை பேசாதுக்கு தேவையில்லாத பேசாதுக்குன்னு சொல்லி சின்னவங்களை பெரியவங்களை சாரப்பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி விலை என்று இருக்கிறது. ஆசிக்கான மதிய நேர வணக்கம். உங்களுக்கும் தேவையான ஆசிக்கான பாட்டுகள் மனசுக்கு கவலை தும்பல் கஷ்டம் நீக்கும். அதுவெல்லாம் மறந்து ஆசிக்கா ஜாலியா பேசணும் இந்த பக்கம் வரணும்.
0: நிச்சயமா. அதாவது அவள் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் மட்டும் கிடையாது, கடந்த ஒரு 2 நாட்களாக வந்து அட்டை மழை இந்த மழை டைம்ல நாங்க வெளியில எல்லாம் போக முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்றவங்க எல்லாம் எந்த விதமான கஷ்டமும் பட தேவையே இல்ல, நாங்க வந்துட்டோம் இல்லையா?
1: நீங்க வீட்டுக்குள்ள இருங்க, வீட்டுக்குள்ள நாங்க வரும். ஆசிக்கா சந்தோஷமா கவனமா பாருங்க, கவனமா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஸ்ரீதேவி
0: சந்தோஷமாக பேசலாம். எங்க தலைமை இந்த பக்கமா வாங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-5-0-0-3 அதே போல
1: 0-1-2-5-0-0-1
0: அதே போன்ற பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா அபுள் சூப்பரா அழக வடிவா இருப்பாரு. அந்த போஸ்ட் கீழே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டையும் பதிவிடுங்க. அதை நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு போய் எனக்கு நாங்களும் காத்திருக்கின்றோம் இல்லையா?
1: பேசுறதுக்கு தார் வந்தீங்கன்னு
0: பாருங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம் தாரு. வெள்ளை காட்டி வந்திருக்கீங்க. நீர கோழி தாருமா?
2: முதல்
0: நேரம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க தானே?
2: ஓ, நீங்க வர முந்திலே ட்ரை பண்ணி வந்தா இருக்கிறேன்.

0: உடம்பு 15 முந்தாத்தேகம் நல்ல நிஷா, எனக்காகவும் உங்க இருவருக்காகவும் ஒரு நல்லோர் படித்தாங்களே,
1: நன்றி
2: நன்றி
0: நன்றி.
1: சந்தோஷமாக நீங்களும் பேசலாம் அழைப்பின் வழியும், அதே போன்று மோகனன் வழியும் இணைந்து கொள்ளுங்க. இப்ப நாங்க தீனாவின் இசையில் டிண்டுக்கல் சார்ந்த திரைப்பத்தக்காக ஒரு சூப்பரான பாடுவதை கேட்டு வரலாம்.
3: ஆடி காத்துலயும் ஆடுதடி ஓடுதடி அழகையும்

0: சொந்தமா சுருத்தா கால்ல ஓட்டுன கரச காட்டுமண்ணா, சேலையில ஓட்டுன செவ காட்டுமண்ணா, அவனா இவனா ஆத்தரமா என் வீட்டு
1: மூஞ்சிய பேத்துற தள்ளுறி டை கூப்பிடுறா அவளை.

0: வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம் ஐயா கண்ணு. சின்ன வயசுல வந்து அப்பா அம்மா உங்களுக்கு உங்களை வந்து ஐயா கண்ணு ராசா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் நாங்கெல்லாம்
1: என்ன
2: 18 வயசுல உங்களோட குட்டி எப்படி உங்களை கூப்பிட்டு நீங்க அவங்கள பார்த்து பாடின பாட்டு என்ன ஐயா கண்ணு?
0: சொல்லுங்க.
2: படிக்க ஆசை தானே, என்ன மாதிரி பாட்டு படிச்சுப்பீங்க? பாட்டு இப்ப அண்டா நீருக்குமா? அவங்க என்ன பாட்டு படிப்பாங்க உங்களை பாக்கிறமா? தெரிஞ்சுக்கொள்ளதான்
0: இல்லையா? சரி சரி, யோசிச்சு பாருங்க, பக்கத்துல இருந்தாங்க கூப்பிட்டு கேளுங்க.
2: என்ன பாட்டு சும்மா வைக்கப்படாம
0: அந்த காலத்துக்கே போயிட்டாரு, இப்ப அந்த மெமரிஸ்க்கு எல்லாம் போயிட்டாரு இல்லையா?
2: ரொம்ப நன்றி. எங்களோட கோமா இல்லையா ஐயா கண்ணு? பாட்டுகள்
1: கேக்கும்
2: பாட்டு ஒண்ணு சொல்லுங்க. நன்றி, ஆய் போவா நிகழ்ச்சி கேளுங்க, அந்த பாட தர முயற்சிக்கிறோம்.
1: நன்றி.
0: அபு, நீங்க அந்த காலத்துல யாருக்காக பாடல் பாடினீங்க?
2: நாங்க இந்த காலம் தானே.
0: நீங்க அந்த காலம் யார் சொன்னது உங்களை இந்த காலம் என்ன?
2: நாங்க அனிருத்த காலம் தானே.
0: அப்படியா?
2: என்ன நீங்க என்ன நீங்க கண்டசால காலம்
0: நினைச்சா அந்த சிவாஜி பத்மினி அவங்க காலத்துல
2: அது ஐயக்கன் அந்த காலத்து அந்த யாரு சிவாஜி சொல்ற
0: யாருன்னு தெரியாது?

0: வணக்கம்
1: வணக்கம்
2: நீங்க சில பேருக்கு மாச கணக்கில் கிடைக்காம கவலை அப்படித்தான் நிறைய பேருக்கு நிறைய நாள் கிடைக்காம கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. நீங்க வந்தோடனே அந்த இடி முழக்கம் எல்லாம் நின்று போச்சியா ஸ்ரீதேவி?
1: சரி சரி போது போது, ரெண்டு பேரும் சிரிச்சது போது, நிறுத்துங்க நிறுத்துங்க.
2: அப்ப மொழி சொல்லுங்க, தார் எல்லாம் மீக்காம பாத்து கேக்கும்.
3: உங்களுக்கு அவர் நந்தவர் அம்மா, புள்ளிமைக்கு ராணி அக்கா, தோமலி, ராஜலட்சுமி அம்மா, சாந்தி கோவிந்தராயம், வாடகிருஷ்ணமா, முந்தாஜ் பேகம், நிசா, மாமலன் நிசா, சரிதா, அட்வான் சவுந்தராக்கா, விவேகா, ஸ்ரீமுதனா, வடிவனா, ஆற்றல் விஸ்வநாதன், இங்கிரிய ரவி, அளவு சுந்தரம் அண்ணா, வசந்தகுமார், ஈதன் அண்ணா, சாமிகுமார், பாலவன் சின்ன தம்பி, அளவட்டி செந்தில், அனைவருக்காகவும் என இந்த பண்றாங்க. இன்று வந்த இந்த மயக்கம்
1: நீங்களும் 3 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்த மன சூப்பரான இந்த டைமுக்கு ஏத்த மாதிரி பாடல் கேட்பீங்களா? அதை நாங்க தரது தயாராக இருக்கும்.
2: உங்களுக்கான பாடல் தர நம்ம தயாரா தான்.
1: சரி, ஓகே, இப்ப நாங்க பாடல் கேட்கலாம். மதுரை திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
5: இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
6: இது நானும் எல்லாரும் சேர்ந்து பாடணும். அந்த பாடம்

0: விட்டு சென்ற பாடல்கள் எல்லாம் உங்கள் இதயங்களை தொட்டு செல்கிறது. பாடும் நிலாவில்
1: சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை.
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா. பாடும் நிலா
2: சொல்லு சொல்லு.
3: நானா எனக்கு பேர் புகழ் பதவி இதவி நட்பு கூட்டாளின்னு நிறைய ஆயிட்டாங்க.
2: தெரியும் தானே,
3: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க.
2: உண்மைதான்.
3: கைய காட்டி நல்ல டீசண்டா பெரியோர் முதலாளி ஆகுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
2: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர். விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
4: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
5: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
6: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
6: ஆட்டியவருக்கு எவ்வளவு மக்களையா
0: கூப்பிடும். புதுமைகளோடும்
7: அனுசரணை வழங்குவது.
8: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவ

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: தன்னுடைய அவரை வாழ்த்துவதாக மாமா தாத்தா குடும்பத்தினர் அதே போல சொந்தங்கள் யாவரும் வாழ்த்துவதாக டி கே தினேஷ் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம்.
3: இனிய மதிய நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் அவிசா வேலை வென்றி ஸ்டேட்ல இருந்து உதயா மற்றும் மனைவி சந்திரிகா பிள்ளைகள் மினுஷா இவங்களுக்காக ஆசிக்கான ஒரு பாட்டு தாங்க நான் சொல்லிருக்காங்க.
2: சந்தோஷமான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஹொரன கல்பத்தில இருந்து
3: சந்தோஷமாக
2: மதி நேர குதிரும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் உங்கள் இருவருக்கும் வணக்கங்களை பகிர்ந்து கொண்டுவதாகவும் அதே போல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தமிழ்நாடு கோவை மாவட்டத்தில இருந்து அமுதா வந்திருக்காங்க. பாருங்க கடல் கடந்து நம்ம
3: வாழ்த்துக்கள் மிஸ்ஸ் வரலட்சுமி வந்திக்காங்க கோட்டையிலிருந்து.
2: சந்தோஷமான வணக்கங்களோடு தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஹேண்ட்ரிக் ஜேக்கப் வந்திருக்கிறாரு. அங்க வந்து கடுமையான வெயிலாம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போறதாகவும்
3: சொல்லிருக்காங்க. பட்டித்தரிலிருந்து கமல்ஹாசன் வந்து அபுல்ஹாசனுக்கு நன்றி சொல்லியிருக்காரு.
2: உங்களுக்கு மட்டும் சொல்லிருக்காங்களா?
3: கமல்ஹாசன் அபுல்ஹாசனுக்கு
2: சொல்லியிருக்காரு. கூட்டாளி தான் இல்லையா?
3: வாங்க
2: பேசலாம் அதே போல கேட்கலாம் இல்லையா?
3: கேட்கலாம். ஆஷிக்கான பாட்டுகள் எப்ப வேணுமோ கவலையாக்கும் தும்பமாயிக்கும் எதுவா இருந்தாலும் மறந்து டமாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆஷிகா பேசலாம். நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசியில பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஏழு இருந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இருக்கு.
2: அதே போல பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு இரண்டு ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்று என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்ப நாங்க ஒரு சுபான பணம் கேட்க போறோம்.

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சீரற்ற வானிலை காரணமாக மலேகம் மற்றும் உவா மாகாணங்களில் காய்கறிகளின் மொத்த விற்பனை விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காய்கறி பயிர் செய்கை நிலங்கள் மழையினால் சேதமடைந்தமை, போக்குவரத்து செலவுகள் அதிகரித்தமை மற்றும் அறுவடை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டமை ஆகியவை இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள் என தேசிய காய்கறி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா, கேபடிபொல, தம்புள்ளை மற்றும் தம்பேத்தேக்கம ஆகிய விசேட பொருளாதார மையங்களில் காய்கறிகளின் மொத்த விலைகள் அதிகரித்துள்ளன. சந்தைகளுக்கு காய்கறிகளை கொள்வனவு செய்ய வரும் மொத்த வியாபாரிகளின் வருகை குறைந்துள்ளதோடு காய்கறி விநியோகமும் 20% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரத்திலும் மழை நீடித்தால் நாடு முழுவதும் காய்கறி தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளன. சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,612.61 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. இது கடந்த தினத்துடன் ஒப்பிடுகையில் 64.75 டாலர்கள் வீழ்ச்சியாகும். அத்துடன் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 3.33 டாலர்களினால் குறைந்து 81.4 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த விலை மாற்றங்கள் காரணமாக உள்ளூர் சந்தையிலும் ஆபரண தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: வணக்கம்.
1: எங்கள் அன்பத்தினி அபுல்காசன் அவர்களுக்கும் சிவானி அவர்களுக்கு இனிமையான மதிய நேர வணக்கங்கள்.
2: நன்றி. வணக்கம் ஸ்ரீமுருகன் அவர்களுக்கு, எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
1: நான் நல்ல சோமா இருக்கிறோம். அருமையான பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நல்ல சோமா இருப்பதாக தான் விளங்குறது உங்களுடைய உற்சாகமான குரலில்.
2: ரொம்ப சந்தோஷம். நீங்க நினைச்சது அப்படியே நடக்கட்டும். நீங்க எங்க இருக்கிறீங்க? வீட்லயா, ரோட்லயா, கடையிலயா, ஸ்கூல்லயா?
1: கடையில இருந்து ரோட்டால வந்து
2: வீட்டுல இருக்கிற சாப்பிடறதுக்காக. வரும்பொழுது அது நீங்க சொல்லப்படாது.
0: அப்போ நீங்க அவங்க வைஃப் கிட்ட கோர்த்து விடாங்க?
2: சொல்லி எங்க தங்கச்சி தானே மைனா கிட்ட, அது நம்ப மாட்டேன். புருஷன மலமாய் நம்பி
0: சொல்லுங்க ஸ்ரீமுருகன்.
2: அப்புறம்
1: குடும்பத்தை இணைத்துக் கொண்டு பாட்டோண்டு சொல்லுவேன். முடிதான்
2: சொல்லுங்க. உண்மையான தத்துவ பாட்டு பக்தி பாடத்தை
1: பக்தி தான் என்னென்று சொன்னால்

0: தப்பால போடாதீங்கன்னா நீங்க மாற ஆள்தான் மாற பக்தி பரவசம் இந்த பாட்டு இல்லீங்க உங்களுக்கு தேவை இந்த பாட்டு நன்றி நன்றி தாராள மீகாட்சி தேவி சூட்டி இருக்கிறார் ரொம்ப நன்றி
1: நன்றி
2: அபுள் அந்த பாடலை இப்ப நாங்க தரதா இல்லையா
0: இப்ப உங்களோட விருப்பம் அதாவது ஒருத்தர் சொல்லிக்காரு என் பொண்டாட்டி 15 வருஷம் பேசுறா இல்ல எனக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிக்காரு அதுக்கு அவர் சொல்லிக்க நல்லா யோசித்து பாரு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படி சொல்லிக்காரு 15 வருஷம் பேசாத பொண்டாட்டி நல்லா இருந்தா நீ அதை டிவோர்ஸ் பண்ண போற அப்படி ஈக்கணும்னு சொல்லிக்காரு
2: வெரி குட் இப்படித்தான் இருக்கணும்

0: வெளிநாட்டுல போய் உயர்கல்வியை படிக்கணும், அதே மாதிரி வெளிநாட்டுல போய் நாங்க குடிபெயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள். ஆனா அதை எப்படி நாங்க கையாளுறது, எப்படி நாங்க போறது அப்படின்ற எல்லோருக்குள்ளயுமே ஒரு கேள்வி ஒண்ணு கண்டிப்பா
1: இருக்கு. பிள்ளைகள் படிச்சு போட்டு இந்த ஏஜென்சி மூலமா அப்படி இப்படி வெளிநாடு அங்க போய் சீராளி சரியான இடம் உண்டு எங்க இருக்கு.
0: சரியான முறையில சரியான ஆலோசனைகளை நாங்க பெற்றுக்கொள்ளுமா இருந்தா ஒரு முக்கியமான விடயம் இருக்கு. வெற்றிகரமாக 4வது முறையாக நடைபெறும் எடுவகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி ஒன்று நடைமுறைப்படுத்த போறாங்க. எங்க எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துல தான் நடைபெற இருக்குது. 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் மே மாதம். சரியா, முற்றிலும் சலுகைகள் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்க போகுது. எங்க நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடித்த துறையில உயர்கல்வியை கற்கவும் எதிர்காலத்தை சரியான பாதையில நீங்க கொண்டு செல்லவும் உதவும் சிறந்த ஒரு வாய்ப்பை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க தானே, அவங்களை நீங்க நேர்ல சந்தித்து அவங்ககிட்ட நீங்க உங்களோட எல்லா விதமான சந்தேகங்களையும் கேட்டு நீங்க தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் இருக்கும். எனவே நீங்க என்ன செய்யணும்,
1: சரியான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி சரியா தெளிவா எங்க போனா எங்க போகணும் சொல்லுங்க. நான் போறதுக்கு
0: மீண்டும் தான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா நீங்களும் போங்க. சரியா, மே மாதம் 23 மற்றும் 24ஆம் தேதிகள்ல மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துக்கு போங்க. சரியா,
1: சூப்பர், நல்ல விஷயம், நல்ல எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பயணத்தை தெரிவு செய்திருக்காங்க. நம்பிக்கையோட போங்க.
0: அப்ப இனி நாங்க கொஞ்ச நாளைக்கு அவ்வளவு பாக்கல இல்லையா.
1: நேரம்
2: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23ஆம் மற்றும் 24ஆம் தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம். புதுமைகளோடும் உணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்.

0: அதே திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிறது. நேரம் மதியம் ஒரு மணி கடந்து 22 நிமிடம் ஆய் கொண்டிருக்கிறது. மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோம் இல்லையா அபுல்?
1: ஆமா, இந்த நேரத்தை எங்களோட பேசுறதுக்கு தார் வந்தீங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா.
1: பாட்டு பாடிங்க அப்பதான் தெரியும் நீங்க அங்க இருப்பீங்க.
2: நான்
1: கேட்டேன்னு அப்ப சவுண்ட் கொஞ்சம் நல்லா தாய்க்குமே.
2: ஆமா, நல்ல சவுண்ட்
1: விளங்கிச்சா தெரியும். புவாரி வர இல்லையா? புட்டு கடை புவாரி அப்புறம் பாட்டு படிக்கல. ஜி தேவி
2: அவருக்கு நல்லா விளங்குறோம்.
1: விளங்குது என்ன? எனக்கு விளங்கு லைனலாய் என் கூட்டாளி தானே. பாட்டுன்னு படிங்க ஜி தேவி.
0: என்ன ஒரே சிரிப்பாவே
2: இருக்கு. கண்ணாடி ஏன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைக்கிடாம பாக்குறவன் கில்லாடி. அக்கா பொண்ணு ரஞ்சன
1: ஐயோ
2: நான் வச்சேன் பாரு நெஞ்சில, நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில, அதை எங்கேயும் போய் கொஞ்சம் டாவு டாவு டாவுடா டாவுலாச்சி தையடா டாவு டாவு டாவுடா டாவுலாச்சி தையடா. நன்றி.
1: சில்லி வடாக்னா மாற கண்ணாடி என்ற கில்லாடி என்ன? நல்லா பாத்துறீங்க. பாட்டு ஒரு நாளைக்கு புள்ள புள்ளுமே கேக்கணும். நாங்க உங்க ஊருக்கு வர கூட கல்யாணம் இப்ப.
0: அவரு இந்த பாடல பாடிதான் அவங்க வைஃப வந்து கரெக்ட் பண்ணி.
1: இன்னும் கல்யாணம் முடிக்கல, இப்பதான் வீசுறியா கண்ணாடி நீ முன்னாடி நான் பின்னாடினு இப்பதான் ட்ரை பண்றாரு. சரி பூமி ஸ்தூதி, நல்ல பாடுறீங்க, சூப்பர். வாழ்க வளமுடன். டாரெல்லாம் மீக்கா லைனல் ஐயா திசி இந்த எங்கடைய பிரல் ஐயா
2: அவரையும்
1: ஒரு பாட்டு வருது. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஆச்சிக்கலாம் புட்டுக்கடை புவாரியும் கேட்டுன்னு சொல்லுங்க.

0: நாடகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரும் மதியம் 1:30.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் முதல் தர வானொலி வசந்தம் FM.
2: இது பொல்லாத உலகம், நீ ரொம்ப ஷார்ப்பாயிரே.
1: 102.6, 102.8
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
3: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
4: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
3: என்ன பிராண்ட்?
4: நல்ல பிராண்ட் ஒன்று.
3: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
4: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு ஜிஐ பாக்ஸ் பார்.

0: அவர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு ஒப்பீடு வாய்ப்பும் இல்லை.
1: மழை வந்தாலும் அடாத மழை விடாமல் பெய்ஞ்சாலும் கூட வசந்தம் கேட்கிற விட மாட்டீங்க.
2: அப்புறம்
1: சொல்லுங்க சீதா, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்? பாட்டெல்லாம் பிடிச்சிக்கா உங்களுக்கு?
2: நல்ல பாடல்கள்
1: நல்லா இருக்கு. காசிதேவி பாட்டு கேட்க உங்களோட சேர்ந்து
2: அம்பி குடும்பம், தங்கச்சி குடும்பம்,
3: உங்களுக்காகவும்
2: அனைவருக்காகவும்
3: நன்றி. இந்த நேரம் அபுல் முகநூல் வழியாக இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமா ஞாபகப்படுத்தும் இல்லையா? சந்தோஷமான வணக்கங்களோடு அபினேஷ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியை ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாரு. அதே போல குறிஞ்சா கிடைந்த அசோதன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அருமையாக இருக்குது என்றும் பதிவிட்டிருக்கிறாங்க. அன்பான இந்திய மதிய நேர வணக்கம் அக்கறை பற்றி பப்டைல இருந்து நிசார் வளமைப்போடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சி சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேட்டன் வந்து நவீன் வந்திருக்கிறாரு.
1: ரமேஷ் வந்து ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு பாட்டு கேட்கிறார ரமேஷும். அது போல எங்கட வந்து சுரேஞ்சி இருக்கா, ரகு இருக்கிறாங்களாம், சிவா இருக்கா, கண்மணி இருக்கான்னு சுரேஞ்சி எங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தாங்க நானா சொல்லிருக்காரு.
3: சந்தோஷமான வணக்கங்களோடு சஃப்ரினா ஃபுட்ஸ்ல இருந்து செல்வா வந்திருக்கிறாரு. நாராம்பிட்டிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல ஹாய் இருவருக்கும் சந்தோஷமான மதி நேர வணக்கம். டிகோயா புளியாவத்தில இருந்து போல்வின் வந்திருக்கிறாங்க. நாங்களும் வசந்த மேஃபம் மதி நேர குதுகல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மனைவி ரோனிகா, மகள் டென்ஷி இருவனி இணைந்து கொண்டு ஒரு சூப்பரான பாடல் தாங்கன்னு சொல்லி
1: கேட்டுக்கிறாங்க. ஞானசிகாமணி, புஷ்பராணி, நித்யா, ஹரித்ரா, அக்ஷாக்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்க நானா அப்படின்னு சொல்லிக்காங்க.
3: புவனேஸ்வரன் மங்கைகர்ச்சி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாலா கார்த்திகம் வந்திருக்கிறாங்க. இதே போல நீங்களும் தொடர்ச்சியாகவும் அழைப்பின் வலையும் அதே போன்று முகநூல் வலையும் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா?
1: ஆசிக்கா பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்க இந்த பக்கம்.

0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகுல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
8: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
9: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
8: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
9: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
8: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
1: விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
10: ஹலோ, குயில் ஸ்பீக்கிங்.
11: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
10: அரு என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
12: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: நகைச்சுவையான பேச்சு, பாடல்கள், இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
13: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
14: இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
13: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன, அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு.
15: மச்சி போட்டு தாக்கு.
13: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
16: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: 102.6 FM 102.8 திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.
2: இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
3: இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: ராஜலட்சுமியா சிவானி அந்த புள்ளையோட நீங்க ஜாலியா பேசியும்
3: சரி ஓகே, 3 மணி வரைக்கும் நாங்க இருக்க போறோம் இல்லையா?
2: 3 மில்லி நீ முழுசா வைக்கதான் போறோம். நாங்க 3 மணி வரைக்கும் தான் இப்பமையா. அதுக்கு முதல்ல ஆசிக்கா பேசுங்க. 0-1-2-5-0-0-1
3: அதே போல 0-3-2-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அபுள் வந்து ரொம்ப கியூட்டா அழகா
2: அழகா ஆகிப்பேன். அதுக்கு பக்கத்துல ஒரு புள்ளைக்கும் புள்ள ஐஸ்கிரீமும் கிரீமும் பவுடரும் தான் மூஞ்சில
3: போயிருக்காங்க. ஒரு சூப்பரான போஸ்டுக்கும் அந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்டையும் பதிவிட்டீங்கன்னா அதே நிகழ்ச்சி கொண்டு போய் நாங்களும் காத்திருக்கின்றோம்.
4: Right to right. Say ante samba.

0: சமைப்பில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: இந்திய கடற்படையின் சுனைனா கப்பல் 16 நாடுகளைச் சேர்ந்த கடற்படையினருடன் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடையவுள்ளது. மும்பையில் பயிற்சியை முடித்துக் கொண்டு புறப்பட்ட சர்வதேச குழுவினர் கடல்வழி பயணம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அவசரகால மேலாண்மை ஆகியவற்றில் சிறப்பு பயிற்சிகளை பெற்றுள்ளனர். அத்துடன் இலங்கையில் தங்கியிருக்கும் போது இலங்கை கடற்படை அதிகாரிகளுடன் தொழில்முறை ஆலோசனைகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் இவர்கள் ஈடுபட உள்ளனர். மேலும் ஒரே கடல் ஒரே பணி என்ற கொள்கையை முன்னிறுத்தும் இந்த நடவடிக்கை பிராந்திய நாடுகளிடையே கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதேவேளை பாரத பிரதமரின் மகாசாரர் திட்டத்தின் கீழ் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பையும் பரஸ்பர வளர்ச்சியையும் மேம்படுத்தும் ஒரு முயற்சியாக இது அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: அமெரிக்காவிலிருந்து மசகு எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு சீனா உடன்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் சீன ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கு பிறகு வழங்கிய நேர்காணலிலேயே அமெரிக்க எண்ணெயை வாங்குவதற்கு சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த உயர்மட்ட சந்திப்பானது உலகளாவிய எரிசக்தி சந்தையில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனத்தியால செய்தியினை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

நன்றி.

0: மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாகவும் இந்த சந்தர்ப்பம் வந்து அமைய இருக்கிறது. இந்த மாதம் மே மாதம் 23-24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் தான் நடைபெற இருக்கிறது. வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் பல்கலைக்கழகங்களுடைய பிரதிநிதிகளை நீங்கள் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். அதே போன்று உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி மற்றும் குடிப்பெயர்வு தொடர்பான ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். உடனடி அனுமதிகளுக்கு சிறப்பு சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகள் வந்து கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அனுமதி முற்றிலும் இலவசமாக இருக்கிறதால நீங்களும் இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறவே விட்டுறாதீங்க. அதே போல இந்த மாதம் 23-24 தேதிகள்ல மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துக்கு இப்போதே செல்லுங்க.
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து

0: அவ்வளவு மறைக்க கூட நீங்க இன்னும் மழை மழை மழை ஆடிக்கொண்டீங்க. என்ன அஜி தேவி
1: மழை அப்படின்னு சொன்னாலே இந்த பாடல் வந்து எல்லோருக்குமே ஞாபகம் வரும் இல்லையா?
0: ஆமா, என்ன மழை
1: பாடல் கேட்ட உடனே எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னு சொல்லுங்க, நான் வந்து பாடசாலை செல்லும் போது நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி மழை பெய்யும் போது வெளியில இருந்து விளையாடுறது மழையில
0: நனைஞ்சுக்கிட்டு. எனக்கு இந்த பாட்டு வரல, வேற
1: ஒண்ணு அது நீங்க அப்படி வச்சு வேணாம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியும்
0: தானே? நீங்க தார் வந்தீங்க ஜி தேவி.
1: வணக்கம்
2: அன்பான மாலை நேரம். வணக்கம
1: வணக்கம வணக்கம். யார் இது?
2: நான் தப்புமால் தந்த பெரிய குழியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார் எப்படி
1: வசந்தகுமாருக்கு
2: அவ்வளவு
1: சீக்கிரமா மாலை ஆகி?
0: என்ன வசந்தகுமார், என்ன குறியானி அங்க மலையா?
2: இப்ப மழை இல்ல, நேத்தெல்லாம் ஒரே அடை மழைதான், இப்ப மழை குறைஞ்சிட்டு.
0: ரொம்ப சந்தோஷம். வேலையா இல்லையா? சும்மா மழை மழை இல்லாத நேரத்துல வீட்டுல தாய்ப்பீங்க, மழையில எங்க வேலைக்கு
2: போவேன?
1: மழையை ஒரு காரணமா வச்சு லீவ் எடுக்கப்போ பார்த்தா நீங்க என்ன எங்களை கோர்த்து விடுறீங்க?
2: லீவ் எடுக்கவே விட
1: மாட்டாரு.
0: வீட்டுல நாங்க வீல ஐத்த நீங்களுக்கு கோம்பாரு, நாங்க வீல நீங்க வீட்டுல. சரி சீதேவி சொல்லுங்கம்மா, தாரெல்லாம் மீக்காயி இருக்கோளே.
2: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை ஈடன் வத்தலை ஐயாக்கான நேர்கோளம் சாம்குமார் ராஜமாணிக்க ராஜேந்திரம் தாஜேகம் பாதுக்கி சின்னத்தம்பி மார்ச்சந்திரன் தலவக்கலை கிருஷ்ணபத்தன் அம்பம்பிட்டி ராசையா அருள்மொழி ராஜ்குமார் மற்றும் பாப்பிட்டி ஐலூர் வீர் திட்டம் சுரேந்திரன் சுரேன் அலன்குமார் வலிமட செல்வராம் இவர்கள் தால் கேட்டோம்.
1: நன்றி. இந்த நேரம் அபுள் முகநூல் வழியாக எந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கம். உலக்கம் மூன்று சப்பமல் கந்து பிரியங்கா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியினுடைய பாடல் தேர்வுகள் எல்லாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறதாகவும் அன்பு கணவர் ரமேஷ் பிரபாத் அதே போல அத்தை மாலினி மகன் பிரமோத் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிநேர வணக்கங்களோடு கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. அபுல் ஹாசன் எப்படி இருக்கீங்க? பாடல் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
0: நல்லா இருக்கு மும்தாஜ். அப்படி கொழும்பு 14 சேர்ந்து அப்படித்தான் எங்க கூட்டாளி தான் அவங்க.
1: அப்படியா? ஆய் சிவானிமா. அபுல் ஹாசன் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க ஜி தேவி.
1: ரைட், ஓகே. இதுவரைக்கும் சந்தோஷமான மதிநேர வணக்கம். உங்க ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் திஸ் மகாராமில இருந்து கீதா.
0: சிவா
1: வருவாங்க 5 மணிக்கு. இப்ப நாங்க ஒரு சில பாடல் வந்து கேட்டு வரலாம்.

0: தமிழின் சுவாசம் வசந்தம்
1: வசந்தம்
2: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
3: அவளோட சிரிப்பு,
2: அவனோட பார்வை,
3: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
6: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
7: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
8: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
9: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
10: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம்.
11: பாடல்களோடு
12: நீங்கள் எங்கிருந்தாலும்

0: தலைமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
4: ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
5: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு.
4: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். போட்டு தாக்கு தாக்கு
6: மச்சு போட்டு தாக்கு.
4: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
7: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
4: அனுசரணை வழங்குவது.
8: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
9: வசந்த மிகமின் இன்றைய
10: சிறப்பு சிறப்பாளர் சந்தோஷ் நாராயணன்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: சுரேஷ்குமார்
3: எப்படி இருக்கீங்க? பாடசாலைக்கு போயிட்டு வந்த உடனே கால் எடுத்துடணும் இல்லையா? ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருந்தீங்களா?
3: விலங்குல
4: என்ன தம்பி சுரேஷ்குமார்,
2: என்னோட
4: பேச்சா நல்லா இருக்கீங்களா தம்பி? மலையில அப்போ நீங்க ஒரு ஸ்கூலுக்கு இல்லாடி நனைஞ்சி காஞ்சி வந்தீங்களா?
2: இல்லையா?
4: மழை இல்லையா? ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க ஸ்ரீதேவி, என்ன சொல்ல போறீங்க?
2: என்ன
4: பாட்டு? முட்டைக்கடை.
3: நேற்று நாளும் நீங்க இதே பாடல் தான கேட்டீங்க, இன்றைய நாள் வேற ஒரு பாடல்கள். அடிக்கடி கேட்டா அதுக்கு நல்லா இருக்காதுங்க.
4: நீங்க
3: பேசினதுல அவங்க பயந்து ஓடிட்டாங்க போல.
4: என்ன செய்யப்பாம், போயிட்டு என்ன தாரா வந்தீங்கன்னு பாருங்க. சிரிப்பா
3: அப்படியா? இல்ல நாங்க அடுத்து நாங்க பாடலுக்கு போயிருவோமே.
4: போவோம் போவோம். தேவையில்லாத வேலைக்கு தேவையில்லை.
5: தில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: கேட்கும் பாடல் தந்து நாங்களும் நிகழ்ச்சிந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இருந்த அத்தனை அன்பு சங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ஆர்ஜே அஸ்வின் மற்றும் ஆர்ஜே ருஃபினா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நாங்கள்
1: நான்
0: என்றென்றும் உங்கள் பின் ஆர்ஜே ஷிவானி. நன்றி சொன்னங்களே.

0: தொண்ணூற்றெட்டில் வசந்தம் எஃப் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீட்டிலப்போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: பொதுமக்களின் நாளாந்த பயணக்காலத்தை மீதப்படுத்தும் நோக்கில் லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் தனது போக்குவரத்து வழித்தடங்களில் புதிய நிறுத்தங்களை அறிமுகப்படுத்தி சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறை இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாக்கும்புர கொழும்பு வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பன்னிப்பிட்டி தலவத்துகொட பாலம் துணசந்தி காசல் மருத்துவமனை ஆகிய முக்கிய இடங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாக்கும்புர கடவத்த வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பன்னிப்பிட்டி மகரகம நாவின்ன கிருளப்பனை நாரகின்பிட்டி தெமட்டகுட ஆகிய இடங்களிலும் நின்று செல்லும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: ஓமான் கடற்பரப்பில் பயணித்த இந்திய கொடியுடன் கூடிய ஹாஜி அலி என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆளில்லா வானூர்தி மூலம் அல்லது ஏவுகணை மூலம் நடத்தப்பட்டதாக கருதப்படும் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த கப்பல் கடலில் மூழ்கியுள்ளது. எனினும் கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகளும் ஓமான் காவல்துறையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு திஃபா துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சோமாலியாவிலிருந்து கால்நடைகளை ஏற்றிச் சென்ற இந்த கப்பல் மீதான தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீட்டிலப்போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை

0: காதல் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான சிவரான பாடலோடு வசத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை நாங்க ஆரம்பித்திருக்கின்றோம். வசதம் எஃப்எம் நேரம் இப்போது 3:11 ஆகிற இந்த நேரம் தொடர்ந்து என்னோட ரொம்ப சூப்பரான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அஸ்வின். வணக்கம் அஸ்வின்.
1: வணக்கம் ருபீனா, சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். என்ன ருபீனா, அன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: அப்படியா? கொஞ்சம் அது வந்து அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சரி. ஆரம்பத்திலேயே இந்த காமெடி எல்லாம் வேணா சரியா? தொடர்ந்தும் மாலை 5 மணி வரைக்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக தயாராக
1: விளையாட்டு தகவல் அப்படின்னு சொல்லி நாட்டு நடக்கக்கூடிய காலநிலை தங்க விலை அப்படின்னு சொல்லி ஏராளமான விஷயங்களை வந்து இன்னைக்கு சொல்ல போறோம்.
0: சரி, எனவே தொடர்ந்தும் மாலை 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் உங்கள் சொந்தம் வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு.

0: அனைவரது மனமும் துள்ளும் திரைவிடத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல். ராஜேஷ் அந்த பாடலை பாடியிருந்தார் போட்டு தாக்க நிகழ்ச்சியின் வாயிலாக. கண்டிப்பா ஒரு சூப்பரான பாடல். இதே போல அடுத்தடுத்தும் சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சிகள் ஒழிக்க தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அஸ்வின் ஞாபகப்படுத்தணும் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்து இப்ப உள்நாட்டுல இருக்கிறத விட உள்நாட்டுல இருக்க விரும்புவாங்க, ஆனாலும் வந்து வெளிநாடுல வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்ற ஆசை, கனவு, லட்சியம் நிறைய மாணவர்களுக்கு அப்படியான மாணவர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி தான் இப்ப நாங்க நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்ல போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, வெற்றிகரமாக வந்து 4வது முறையாகவும் பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்புல வந்து மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி வந்து இருக்கு. அதுதான் எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து எந்தெந்த துறையில எல்லாம் வந்து நீங்க வந்து சாதிக்கணும், உயர்கல்வியை வந்து நீங்க தொடரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வழிகாட்டுது இந்த எக்ஸ்போக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, உலகில் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் அதே போல வந்து உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்கள்ல பிரதிநிதிகளும் கூட நேர்ல வராங்க. அவங்கள கூட நேர்ல நீங்க சந்திக்கலாம்.
1: நேர்ல சந்திச்சு அதோட விசா ப்ரோசஸ் எப்படி, டிக்கெட் ப்ரோசஸ் எப்படி, அது மட்டும் இல்லாம ஸ்பான்சர்ஸ் இருக்கா, ஸ்காலர்ஷிப் இருக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிருக்காங்க. அதே நேரம் அந்த ஸ்பாட்ல வந்து அவங்க அந்த நடக்கிற அந்த எக்ஸ்போல வந்து நீங்க நேர்லயே வந்து போயிட்டு பதிவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் தர தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க.
0: சரி ஓகே, இதுக்கு நீங்க வந்து எங்க போகணும், எந்தெந்த டேட்ஸ்ல வந்து இந்த எஜுகேஷன் எக்ஸ்போ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
1: வரக்கூடிய 23-24 அந்த எஜுகேஷன் எக்ஸ்போ வந்து நடக்கிறதுக்கு மட்டக்களப்பு கல்லடியில் இருக்கக்கூடிய டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துல தான் நடக்க இருக்கு. இதுதான் நீங்க லீவ் கட்டிருக்கீங்க போல.
0: சரி ஆமா, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க,
1: வெளியில போக போறீங்க
0: கண்டிப்பா அப்படி ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு. சரி ஓகே, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இம்மாதம் 23 மற்றும் 24 தேதிகள். சரி ஓகே, இந்த நேரத்துல நாங்களும் ஒரு முக்கியமான விடயத்தை வந்து அடுத்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஞாபகப்படுத்துறோம். போட்டு தாக்க நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்க ஆரம்பத்திலே சொல்லிருந்தோம், எல்லோருக்குமே தெரியும் முக்கியமான பல விடயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி.
1: நிறைய முக்கியமான விடயங்கள் இருக்கு நாட்டுல. இப்ப பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மலை காலநிலை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நாட்டில் நிலவக்கூடிய சீரட்டு வானிலை காரணமாக மண்சரிவு அபாயம் உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் இருப்பவர்கள் உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நிலத்தில் வெடிப்புகள் ஏற்படுதல், மரங்கள் சாய்வடைதல் போன்ற அறிகுறிகள் தென்படக்கூடிய பட்சத்தில் அப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், அத்தகைய இடங்களை கடந்து செல்பவர்களும் கூட மிகுந்த சரிவான பகுதியில் மண்சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினருடைய ஆலோசனைகள் பின்பற்றி நடப்பது அவசியம் என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய சிரேஸ்த புயலாளர் வசந்த சேனதீர தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்கு எல்லாம் அந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியுமா இருப்பீங்க உங்களுக்கு?
0: சரி ஓகே, நாங்க கண்டிப்பா எல்லோருக்குமே வந்து சொல்லணும் எந்தெந்த இடங்கள்ல வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. பதவியின் சொன்னா சீதாவக்க அது நேரத்தில் காலி மாவட்டம், நெலுவ களுத்திரை மாவட்டம், யபினுவர அகலவத்த மதுகம ஹொரண மற்றும் வலலா விட்டல் ஆகிய இடங்கள்ல வந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்து கண்டி மாவட்டத்துல, அதே போல குருநாகல் மாவட்டம், ரத்னபுரி மாவட்டம், சரி இப்படியான மாவட்டங்கள்ல பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பதுளை மாவட்டம், ஹாலிகில பண்டாரவல பசரை, அதே போல கொழும்பு மாவட்டம், பாதுக்க காலி மாவட்டம், எல்பிடிய தவலம நியகம கம்பகா மாவட்டம், அத்தனகல்ல கழுத்துறை மாவட்டம், இங்கிரியபுர சிங்கள, அதே போல கண்டி மாவட்டத்துல மடுதும்பர உடுதும்பர பூஜா பிடிய சுப்பன ஹதரலியத்த, அதே நேரம் ஹாரிஸ் பத்துவ மற்றும் உடனுவர் ஆகிய இடத்திலையும், அதே நேரத்தில் கேகாலி மாவட்டத்தில் வந்து வரக்காப்புல அரநாயக்க, அதே போல குருநாகல் மாவட்டம், மாத்தறை மாவட்டம், ருரளியா மாவட்டம், ராகலி மாவட்டம், ரத்னபுரி மாவட்டம்

0: அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் வந்து இந்த அனர்த்த எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. எல்லா மாவட்டங்களையும் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிக மிக அவதானத்தோடு இருக்க வேண்டும்.
1: மிகுந்த அவதானத்தோடு மண் சரிவை எதிர்கொள்ள தயாராகணும்
0: அப்படித்தானே?
1: சரிவை எதிர்கொள்ள அதாவது வெற்றிகரமா இப்ப நாங்க வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு
0: நடவடிக்கைகளை
1: எனவே மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம அந்த மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்களுக்கு வந்து செல்வதை வந்து தவிர்த்துக் கொள்ளணும்,
0: மற்ற முழுதாக தவிர்த்துக் கொள்ளணும். பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து நீங்க செல்ல வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்துகிறோம்.

0: சொல்லு சொல்லு.
1: நானா எனக்கு பேர் புகழ் பதவி இதவி நட்பு கூட்டாளின்னு நிறைய ஐக்காங்க.
0: தெரியும் தானே,
1: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க.
0: உண்மைதான்.
1: தைய கட்டி நல்ல டீசண்டா பெரியோர் முதலாளி ஆகுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
0: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர்.
3: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
4: அவளோட சிரிப்பு,
3: அவனோட பார்வை,
4: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க. இப்படி சும்மா பொய்க்கு மனசுல ஏமாத்தவானவா?
1: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
2: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள், இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
4: அட, இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: சென்ற பாடல்கள் எல்லாம் உங்கள் இதயங்களை தொட்டு செல்கிறது. பாடும் நிலாவில்
1: சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை.
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா.

0: பொன்னை நினைத்து திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடலோடு நாங்கள் இணைந்திருந்தோம். சரி, நேரம் இப்போது 3:32 போட்டு தாக்க நிகழ்ச்சியில் அடுத்தும் முக்கியமான விடயங்கள் தயார்.
1: பல விடயங்கள் இருக்கு, அடுத்து ஒரு 2-3 விஷயம்
0: இருக்கு. சரி, என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். நாட்டுல இப்ப நிலவுற சீரற்ற வானிலை காரணமா பாத்தீங்கன்னு சொன்ன அஸ்வின், 2 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதா வந்து தேசிய அனர்த்த முகாய்வு மையம் மத்திய நிலையம் வந்து சொல்லியிருக்கு. சரி, இன்று காலை 6 தேசிய அனர்த்த முகாமைத்துவ மையம் பாத்தீங்கன்னு சொன்னா வெளியிட்ட அறிக்கையின்படிதான் மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்கள உயிரிழப்புகள் வந்து பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கவலைக்குரிய விடயம் வெளியாக இருக்கு. மோசமான வானிலை காரணமா வந்து 8 மாவட்டங்கள்ல இருக்கிற 35 பிரதேச செயலக பிரிவுகள்ல வந்து மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து அந்த அறிக்கை வந்து குறிப்பிடுகின்றது. இதற்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரை வந்து 1113 குடும்பங்களை சேர்ந்த 3475 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள வந்து 104 பேர் தற்போது 2 முகாம்கள்ல வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட தெரிவிக்கப்படுது. 88 வீடுகள் வந்து பகுதியளவு சேதமடைந்திருக்கிறதாகவும் வந்து அந்த அறிக்கை வந்து குறிப்பிடுகின்றது. நாட்டில் நிலவர சீலற்ற வானிலை காரணமா வந்து இன்று, அதாவது 15 இன்று முற்பகல் இன்று மாலை 5 நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்கள்ல வந்து அதிகூடிய மழை வீழ்ச்சி அவிசாவளி பகுதியில வந்து பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாட்டில பெரும்பாலான பகுதிகளில் வந்து பலத்த மழை பெய்ததால வந்து பல ஆற்று பள்ளத்தாக்குகள் இருக்கு இல்லையா, இந்த ஆற்று பள்ளத்தாக்குகளின் நீர்மட்டங்கள் வந்து கணிசமான அளவு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுது. எனவே வந்து ஈரவளைய பகுதிகளில் வந்து மழை பெய்யும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவது இன்றைய தினம் காணப்படுவதால வந்து ஆறுகளை அண்டிய மற்றும் தாழ்நில பகுதிகளில் வாழ்ற மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவதானத்தோடு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி LS சூரிய பண்டார் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமும்.
1: சரி, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே ஒரு இந்த மரணங்கள்ல வந்து ஒரு இளம் வயது மரணம் நடந்திருக்கு. அந்த மின்னதாக்கம் காரணமாக 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் தான் அந்த வட்டுக்கோட்டை பகுதியில வந்து மரணம் அடைந்திருக்கிறார். அதனால வந்து நீங்க அந்த மின்னல் தாக்கம் மலை நிலவக்கூடிய காலப்பகுதியில வந்து வெளியில சென்றது வந்து
0: தவிர்த்துக் கொள்ள வேண்டும்,
1: குறைக்கணும் அப்படின்றத விட தவிர்க்கிறது தான் சரியான சொல்லா இருக்கும் இல்லையா. சரி, அதே நேரம் வந்து தற்போது இந்த மழைக்கால நிலைமை மேலும் சில நாட்களுக்கு தொடரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பை தொடர்ந்து சந்தைக்கு வரக்கூடிய மரக்கறிகளின் அளவு குறையக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனால் எதிர்வரக்கூடிய நாட்களில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என வர்த்தகர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பேலியகுடை மெனின் சந்தை வர்த்தகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் SM உபாசேனே இது குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், தற்போது ஓரளவு மரக்கறி விநியோகம் உள்ள போதிலும் வரக்கூடிய நாட்களில் விநியோகத்தில் தட்டுப்பாடு நிலவக்கூடும். விநியோகம் குறையும் போது சந்தையில் மரக்கறி விலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக நிலவக்கூடிய கடும் மழையினால் மக்கள் சந்தைக்கு வருவது குறைந்திருக்கிறது. விற்பனை நடவடிக்கைகளும் மந்த கதியில் காணப்படுகிறது என சொல்லியிருக்கிறார். இதுதான் இப்ப மழை வந்து அப்படின்னு சொன்னா நிறைய மரக்கறிகள் தோட்டம் எல்லாம் அழியக்கூடிய
0: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான பாடல் தொடர்ந்து சந்தோஷமாக இணைந்திருப்போம். முக்கியமான பல விடயங்களோடு வசனத்தின் போட்டு

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஒரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: பாடல் ஒலித்து ஓய்கிறது. நேரம் 3 மணி.
1: கண்விழித்து சொப்பனம் கண்டீங்களா?
0: அப்படியெல்லாம் இல்ல. நேரம் 3:48 ஆகின்றது. வசதியின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு முக்கியமான விடயம் தயாரா இருக்கு. ஒன்று அப்படி இல்ல,
1: ஒன்று இல்ல, பல விடயங்கள் இருக்கு. இப்ப ஒன்று இப்போதை கொண்டு சரி, உலகளாவிய டிஜிட்டல் பணவர்த்தனை தளமான பேப்பிள் வந்து தன்னுடைய சேவைகளை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் இலங்கையில் தனது முழுமையான செயல்பாடுகளை ஆரம்பிக்க வருகிறது. டிஜிட்டல் பொருளாதாரத்தில் புதிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேப்பிள் பண பரிமாற்ற முறை இன்று முதல் இலங்கையில் நடைமுறைக்கு வருகிறது. நீண்டகாலமாக பேப்பிள் சேவைகளுக்காக காத்திருந்த இலங்கை பயனர்களுக்கு, குறிப்பாக ஆன்லைன் வணிகர்களுக்கு, இது பெரும் வரப்பிரசாதமாக அமையவிருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய பயனர்கள் இனி பேப்பிள் ஊடாக சர்வதேச ரீதியிலான கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும். இணையதளங்கள் வாயிலாக பொருட்களை கொள்வனவு செய்யவும், ஏனைய வெளிநாட்டு சேவைகளுக்காகவும் இந்த கொடுப்பனவு முறையை பயன்படுத்தலாம். இலங்கையில் உள்ள வங்கி ஒன்றினால் வழங்கப்பட டெபிட் அல்லது கிரெடிட் அட்டைகளை பேப்பிள் கணக்குடன் இணைப்பதன் மூலமாக இந்த கொடுப்பனவுகளை முன்னெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அத்துடன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் மற்றொருவர் பேப்பிள் கணக்குக்கு பணத்தை அனுப்பவும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான இணையதளங்கள் மற்றும் சேவைகள் பேப்பிள் கொடுப்பனவுகளை ஏற்றுக் கொள்வதுடன், குறிப்பாக பல்கலைக்கழக கட்டணங்களை செலுத்துவதற்கும் இது மிகவும் இலகுவானதாக அமையக்கூடியதாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல்களின் போது கடன் அல்லது வரவட்டை, அதாவது கிரெடிட் டெபிட் கார்டு இலக்கங்களை இணையதளங்களுக்கு வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பேப்பிள் ஊடாக கொடுப்பனவு செய்வதற்கு மின்னஞ்சல் முகவரி மாத்திரமே போதுமானதாக இருப்பதால் இது மிக இலகுவான ஒரு விடயமாக இருக்கிறது. அதோடு கொடுப்பனவுகளை செய்யும் போது கொள்வனவாளர்களிடமிருந்து மேலதிக கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்படாது அப்படின்றும் சொல்லியிருக்கிறார்கள். இவ்விடத்திலிருந்து பேப்பிள் ஊடாக கொடுக்கல் வாங்கல்களை சோதிக்கவும் கொடுப்பனவுகளை நிர்வகிக்கவும் இலகுவாக முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது.
0: பொதுமக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவதானத்தோடு இருக்குமாறு வைரஸ் நோய் விசேட வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமகா வந்து சொல்லியிருக்கிறாரு, கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. தொற்று நோய் விஞ்ஞாபன பிரிவில் வந்து தரவுகளை அமைய கடந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பதிவான நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து 17% வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. மே மாதத்தின் முதல் 2 வாரங்கள், அதாவது இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்களில் இந்த அளவு வந்து 24% வரை வந்து உயர்ந்திருக்கு. நாடு முழுவதும் இருக்கிற 20 பிரதான வைத்தியசாலைகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படும் கண்காணிப்பு நடவடிக்கைகளின் மூலம் வந்து காய்ச்சல் காரணமாக வந்து சிகிச்சை பெற வரும் நோயாளிகளின் மாதிரிகளை வந்து பரிசோதித்ததுல வந்து இந்த அதிகரிப்பு வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பருவமழை தீவிரமடையும் காலங்களான ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலும், டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலும் வந்து இன்ஃபுளுன்சா வைரஸ் பரவுவது இயல்பான ஒன்று அப்படின்னு சொல்லி வைத்தியர் ஜூட் ஜெயமாக வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. இந்த நோய் வந்து வேகமாக பரவும் தன்மை கொண்டிருந்தாலும் வந்து பொதுவாக 2 அப்படி இல்லைன்னு சொன்னா 3 நாட்களில் தானாகவே குணமடையக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. பரவலை வந்து கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வீடுகளே வந்து தங்கி இருக்க வேண்டும், எங்கேயும் விட்டு விட்டு போகாதீங்க, வீடுகளே இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருமல் அல்லது தும்மல் வரும்போது வந்து கைக்குட்டை அல்லது முழங்கையை பயன்படுத்தி வாய் மற்றும் மூக்கை வந்து பாதுகாப்பாக மூடிக்கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப அவசியமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்ப்பிணி தாய்மார்கள், அதே போல வந்து அஸ்வின் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறுவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களும் நாள்பட்ட நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் இந்த தொற்று குறித்து விசேட கவனம் வந்து செலுத்தணும் அப்படின்னு வைத்தியர் சொல்லியிருக்கிறாரு. அவர்களுக்கு வந்து காய்ச்சல் அப்படி இல்லைன்னு சொன்னா இருமல் மற்றும் சளியுடன் சுவாசிப்பதுல வந்து ஏதாவது சிரமம் ஏற்பட்டால், அப்படி இல்லைன்னு சொன்னா நிமோனியா நிலைக்கு செல்ல வாய்ப்புள்ளதால் வந்து தாமதிக்காமல் வந்து மருத்துவ சிகிச்சை வந்து உடனடியாக பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. வைத்திய ஆலோசனை இன்றி சுயமாக வலி நிவாரணிகளை வந்து நீங்க வந்து பார்மசிஸ்ல அப்படி வாங்கி உட்கொள்வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிமோனியா அல்லது உடல் உறுப்புகளை செயலிழப்பு போன்ற பாரதூரமான சிக்கல்களை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா வந்து நீங்க வந்து வைத்தியரை வந்து எதிர்வரும் வெசாக் பண்டிகை காலகட்டத்தில் வந்து மக்கள் அதிக அளவில் வந்து ஒன்று கூடும் இடங்களை வந்து இந்த வைரஸ் இலகுவாக வந்து பரவக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. எனவே வந்து பொது இடங்களுக்கு செல்லும் போது சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மிக மிக அவதானமாக வந்து செயற்படணும் அப்படின்னு சொல்லி வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமகா வந்து சொல்லியிருக்கிறாரு.
1: அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா பொது இடங்களுக்கு போகாம தவிர்க்கிறது நல்லது,
0: மிக மிக நல்லது.
2: திரை உலகின் அனுசரணை வழங்குவது
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார்
1: இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: நினைத்தீர்வதாய் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியை நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சி அடுத்து நான் கேட்க போறது
1: குட்டி ஸ்டோரி.
0: ஓகே,
2: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
0: சரி, ஓகே, இன்னைக்கு நாங்க குட்டி ஸ்டோரியில என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா, என்ன குட்டி ஸ்டோரி நாங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருவிடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து வருத்தப்பட்டிருக்கிறாரு. வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல அப்படின்னு சொல்லி. சரி, குரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னா, வா போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்துக்கு வந்து அப்படியே கூட்டிட்டு
1: போயிருக்காரு.
0: சரி, ஓகே, அங்க வந்து வண்ண பட்டாம்பூச்சிகள் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கும் இறங்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பறந்துட்டு இருந்துச்சாம். சரி, அவர் சொல்லி இருக்கிறாரு, இதோ இந்த இவத்துல வந்து ஒன்றை வந்து நீ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சிஷ்யனுக்கு வந்து குரு சொல்லி இருக்கிறாரு. பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி பட்டாம்பூச்சிகளை வந்து துரத்திக்கிட்டே அவர் போயிருக்கிறாரு. ஆனா வந்து ஒன்று கூட வந்து அவரால் வந்து பிடிக்க முடியல. சரி, பரவாயில்லவா, இந்த தோட்டத்துல வந்து அழக நாங்க ரசித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தோட்டத்தின் நடுவே வந்து அழைத்துட்டு போயிருக்கிறாரு. இருவரும் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழக வந்து கண்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப அழகா பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க ரொம்ப நேரமா. சில நேரத்துல பாத்தீங்கன்னு இந்த பட்டாம்பூச்சிகள் பல வந்து அவர்களை சுற்றி அப்படியே பறக்க தொடங்கிருக்கு. எப்படி இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, இந்த பட்டாம்பூச்சிகள் அவர்கள் கைகளிலே வந்து அமர்ந்துச்சாம். சரி, குரு வந்து சிரிச்சிட்டே சொன்னாராம், இதுதான் லைஃப், மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கையை வந்து அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி வந்து நம்மிடமே வந்து தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு.
1: அமைதியத்தை மகிழ்ச்சி வந்து தேடி

சரி, வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி ஒரு உற்சாகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் காலநிலை, தங்க விலை நிலவரம் அப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்கள் இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே உள்ளடக்கங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நேரம் சரியாக 4:14 நிமிடமாக இருக்கிறது. இந்த 4 மணி உங்களோட லைஃப் லைன் வந்து இன்னும் ஒரு 4 மணியாக இருக்கட்டும். ஒரு பக்கம் கன்ஃபியூசன், இன்னொரு பக்கம் ஒப்பர்ச்சுனிட்டியுமே. 23-24 அன்னைக்கு பாட்டிக்கோலோ கல்லடி டெக்னோ பார்க்ல எடிகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உங்க க்ரோஸ் ரோட்டை கிளியர் பண்ண வருது. வேர்ல்ட் டாப் யூனிவர்சிட்டிஸ், லோக்கல் காலேஜ், ஸ்போர்ட் அட்மிஷன்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே ஒரே ரூஃப் கீழே வருது.

0: நாலாவது வருஷம் நாலாவது சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஸ்டோரியை நீங்களே ரைட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, லைஃப்ல வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கீங்களா? அடுத்த வருஷம் இப்ப ஏலவில் எடுத்துட்டு இல்லைன்னு சொன்னால் ஓலவில் எழுதிட்டு அதையும் தாண்டி 20 வயசு 21 வயசுல லைஃப்ல அடுத்தது என்ன செய்யறது தெரியாம இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இங்க தாராளமா போகலாம். உங்களுக்கான வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள் எல்லாமே சரியான முறையில் வழங்க அவங்க தயாராக இருக்காங்க. சரி, அங்க யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, சைனா அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸோட ரெப்ஸை வந்து நீங்க மீட் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அங்க கிடைக்க இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ நடக்குது 4வது வருஷம். அங்க வந்து நிறைய நன்மைகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிறதுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி, அதோட விசா ப்ரோசஸ், ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களையுமே பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடம் எது அப்படின்னு சொன்னால், எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026.
1: இயற்கையான அழகு இல் ரகசியம் அல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
4: நாடு முழுவதும் 102.6 102.8 வசந்தம் FM.
5: போட்டதாக்கு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். நிகழ்ச்சி அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டில் இப்ப நிலவிட்டு இருக்கிற மோசமான காலநிலை காரணமா வந்து பக்தியம குளத்தின் அணை வந்து உடைந்து பெருகெடுத்த வெள்ளம் வந்து புத்தளம் மதுரங்குழி பகுதியில வந்து குடியிருப்புகளுக்கும் வந்து புகுந்திருக்கு. அஸ்வின் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வெள்ள நீர் புகுந்ததுல வந்து 15 வீடுகள் வந்து நீரில் வந்து மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் வெளியாக இருக்கு. நேற்று மாலை 5:30 பெய்த பலத்த மழை காரணமா வந்து பக்தியம குளத்தின் நீர்மட்டம் வந்து ரொம்பவே சடுதியாக வந்து அதிகரித்திருக்கு. இதனால வந்து நீர் அழுத்தத்தை தாங்க முடியாமல் குளத்தின் அணைப்பகுதி சுமார் 15 அடி நிலத்துக்கு வந்து உடைந்து பெரும் நீர் வேகத்துடன் அருகில் இருக்க குடியிருப்புகளுக்குள் வந்து புகுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கு.
2: சரி, அது மட்டுமில்லாம இதன் காரணமாக குளத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய 15 வீடுகள் 1 அடிக்கு மேலான வெள்ள நீரில் மூழ்கி இருக்கின்றன. இதனால் வீடுகளில் இருந்து பெருமதியான பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. அந்த பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்குள்ளாகி இருக்கிறார்கள். குளத்து நீரை வெளியேற்றி உடைந்த அணையை தற்காலிகமாக புனரமைக்க பணிகளில் அந்த அதிகாரிகள்
5: நாங்களும் கூட நிறைய பேர் யோசிப்பாங்க, எங்களுக்கு சொல்றீங்களே நீங்க அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தான். சரி, நாங்களும் வந்து பாதுகாப்பாக அவதானத்தோடு இருப்போம்.

0: அனுப்பிச்சிருங்க. அவ யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
1: ஏன்

0: காலை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானவா?
2: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

கருகரனினுடைய குரலில் அழகாக ஒளித்து வந்திருக்கிறது பாடல். சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போட்டு தாக்க நிகழ்ச்சியுடன் நாளும் ஏராளமான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அடிப்படையிலே தங்கத்தினுடைய விலையை பொறுத்தளவில் உலக சந்தையிலே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலைகள் இன்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதன்படி சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை 4612.61 அமெரிக்க டாலராக குறைந்திருக்கிறது. இது கடந்த தினத்தோடு ஒப்பிடுகையில் 64.75 டாலர்களால் வீழ்ச்சியடைந்த நிலையில் 1.38 வீத வீழ்ச்சியாகும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதே நேரம் வெள்ளியினுடைய விலையிலும் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு அவுன்ஸ் வெள்ளியினுடைய விலை 3.33 டாலர்களால் குறைந்து 81.4 அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருக்கிறது. உலக சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விலை மாற்றங்கள் காரணமாக உள்ளூர் சந்தையிலும் ஆபரண தங்கத்தினுடைய விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி இலங்கையிலும் கூட இன்றைய தினம் தங்கத்தினுடைய விலைகள் குறைவடைந்திருப்பதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி நேற்றைய தினம் 3,95,000 ரூபாயாக காணப்பட்ட 24 கரட் தங்கம் இன்றைய தினம் 1,000 ரூபாயால் குறைவடைந்து 3,94,000 ரூபாயாக பதிவாகி இருக்கிறது. அத்தோடு 3,63,400 ரூபாயாக காணப்பட்ட 22 கரட் தங்கம் இன்றைய தினம் 1,000 ரூபாயால் குறைவடைந்து 3,62,400 ரூபாயாக பதிவாகி இருக்கிறது. இப்படித்தான் இன்றைய நாளுக்குரிய தங்க விலைகள் இருக்கிறது. சரி, அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அனர்த்த கால சூழலிலே நுவரலியாக அக்கலையில் கடந்த வருடம் நிட்வா சூறாவளி மற்றும் மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட 23 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக தற்காலிக கூடாரங்களில் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசமான காலநிலை காரணமாக நுவரலியா மாவட்டத்தில் கடுமையான காற்றுடன் மழை பெய்து வருவதால் நுவரலியாக அக்கலை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தற்காலிக கூடாரங்கள் காற்றில் பறக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக வீசும் காற்றுக்கு தாங்கும் சக்தி அந்த கூடாரங்களுக்கு இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மண்சரிவு அபாயத்தால் தங்களது வீடுகளை இழந்த இந்த குடும்பங்கள் ஆரம்பத்தில் பொதுமக்கள் தங்கக்கூடிய இடங்களிலும் தோட்டக்கோவிலிலும் தங்கியிருந்த நிலையில் பின்னர் அரசாங்கம் ஏற்பாடு செய்த தற்காலிக கூடாரங்களில் குடியமர்த்தப்பட்டிருந்தார்கள். இன்னும் கூட மழைக்காலம் மற்றும் பலத்த காற்று வீசக்கூடிய நாட்களில் அந்த கூடாரங்களில் தங்கியிருப்பது மிகவும் கடினமானதாக இருப்பதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இரவு நேரத்தில் தங்கியிருக்கும் கூடாரத்தை சுற்றி விஷப்பாம்புகள் விஷப்பூச்சிகளால் எங்களுக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிலையில் உடனடியாக தமது வீடுகளை முழுமைப்படுத்தி தருவதற்கும் அல்லது பாதுகாப்பான இடம் ஒன்றில் மீள குடியமர்த்தவும் அரசாங்கம் வலியுறுத்திய வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. வசந்தத்தின் இன்று ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன்.
2: ஏ சொழலே அழகே விலகே கலகட்டி போறவளே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தினுடைய போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருந்தோம். அன்றைய நாளும் விளையாட்டு பொறுத்தவரையில் களிமந்தரை போட்டியான இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடர் ரோம் நகரிலே நடந்து வருகிறது. இதில் முன்னணி வீர வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள். ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் இத்தாலியின் ஜோனிக் சின்னர் ரஷ்யாவின் ரூப்லேவ் ஆகியோருடன் மோதியிருந்தார்கள். இதில் சிறப்பாக ஆடிய சின்னர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் எளிதில் வென்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இந்நிலையில் மாஸ்டர்ஸ் 1000 அந்தஸ்து பெற்ற தொடரில் அதிர்ச்சியாக தொடர்ச்சியாகவும் அதிக வெற்றி பெற்றவர்கள் வரிசையில் 32வது வெற்றியை சின்னர் நேற்றைய தினம் பதிவு செய்திருந்தார். இதன் மூலம் ஜோகோவிச்சின் 31 வெற்றி என்ற சாதனையை அவர் முறியடித்திருக்கிறார். கடந்த 2011 ஆண்டில் ஜோகோவிச் தொடர்ச்சியாக 31 வெற்றிகளை பெற்றிருந்தார். ஜூனிக் சின்னர் இத்தாலி ஓபன் தொடரில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றைய நாளும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி அஸ்வின். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க வருகிறார்கள் ஆர்ஜி சிவா மற்றும் ஆனந்தி.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 108 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள ஹொக்கெயின் போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டுவர முற்பட்ட வெளிநாட்டு பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 60 வயதுடைய இந்திய பிரஜை எனவும் அவர் புவியியலாளர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் குறித்த ஹொக்கெயின் போதைப் பொருளுடன் உகண்டாவின் கம்பாலா நகரிலிருந்து கட்டாரின் தோஹாவுக்கு பயணித்த பின்னர் அங்கிருந்து கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மூலம் இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி வருகை தந்துள்ளார். அவருடைய பயணப் போதையிலிருந்து 2 கிலோ மற்றும் 150 கிராம் ஹொக்கெயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானுடன் நிலவும் போர் சூழல் தொடர்பில் தனது பொறுமை எல்லையை கடந்து செல்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் நெருக்கடியான சூழலை தணிப்பதற்கு ஈரான் உடனடியாக ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சீனாவுக்கு மேற்கொண்ட 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து பீஜிங்கிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஹார்மோஸ் நீரிணையை தொடர்ந்தும் திறந்திருப்பது மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பில் சீனாவின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி டிரம்ப் இங்கு மேலும் குறிப்பிட்டுள்ளார். வசந்தம் எஃப்எம்மின் மடத்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. இன்றிரவு 7 மணிக்கு எமது பிரதான செய்தி அறிக்கையை நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மடத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
4: நிமிர்ந்த நடை.

0: Music streaming in Sri Lanka. Vosam the FM. 102.6. 102.8. You are listening to Vosam the Express. Vosam the FM. With Shiva and Ananthi.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது. வணக்கம் வணக்கம் ஆனந்தி.
2: வணக்கம் வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சூப்பர்ஹிட்டான பாடல்களோடு வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க.
1: எஸ் 4 மணி நேரங்கள் அன்லிமிட்டட் ஃபன் அன்லிமிட்டட் மியூசிக் அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல இந்த 4 மணி சேலங்களும் வழக்கம் போலதான் இருக்க போகிறது. இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அந்த பிள்ளையாருக்கு தேங்காய் அடிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி கோட் மூடோட இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் ரிலீஸ் ஆயிருக்கிறது கருப்பு திரைப்படம்
2: பாக்க போறோம்.
1: வேலைப்பாடு

0: நாளைக்கு சிவா, அது நாளைக்கு,
1: நாளைக்கு மறக்கணுமா? ஐயோ சரி ஓகே மக்களே, இதே மாதிரி ஃபன்னா நீங்க வந்து எங்களோட சேர்ந்து பேசி ஆடி பாடி கொண்டாடி இந்த வசந்தம் எக்ஸ்பிரஸ் எங்களோட சேர்ந்து அப்படியே சூப்பராக கொண்டு போறதுக்கு எங்களோட சேர்ந்து உதவி செய்யுங்க. இப்பயே ஆல்ரெடி நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க
0: இல்ல, ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆரம்பிக்கும் போதே கால் பண்ணிட்டாங்க.
1: அப்படியா? நாங்க வாரமண்டு அஸ்வின் சொல்லி வாய மூடலாம், அங்க அடிச்சு டயல் பண்ணி எல்லாம் அடிச்சு சில பேர் சிம் எல்லாம் பிச்சு எறிஞ்சு பெரிய பிரச்சனை வழியே.
0: அப்படியா? ஆமா ஆமா வந்திருக்கு பல நிறைய இல்லையா?
1: சரி ஓகே, அது மாதிரி ஃபேஸ்புக்லயும் போட்டோ எடிட் பண்ணி போட்டு நல்லா இருக்குங்க. அழகுங்க.
0: அப்படியா? அப்ப ஏதோ இருக்கு.
1: சீரியஸாவே நல்லா இருக்கு. சோ அதுக்குங்களே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
0: கமெண்ட் பண்ணுங்க.
1: இவ்வளவு நேரம் மாசா பேசினாங்க நானு, அப்ப மாசா ஒரு பாட்டு போடுவோம்.

0: வசந்தம் எஃப்எம்க்கு டஃப் தர பிறந்துதான் வரணும்.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:15.

0: அரசர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. A level முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட் இங்கே.

0: படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
0: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.

0: Party Mode. Buzz Anthem Express. Buzz Anthem Express. On Buzz Anthem FM. With Shiva and Ananthi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கீங்க.
2: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் தமிழினி பேசுறேன்.
2: தமிழினியா?
3: தமிழ்லயிலிருந்து பேசுறேன்.
2: தமிழ்ல இருந்தா?
3: ஓ
2: யார் பேசுறீங்க?
1: பேர் என்ன?
2: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நினைச்சேனே. உண்மையா 9ஆமாண்டா? இல்லாடி வாயில வந்து அடிச்சு விட்டீங்களா? உண்மையா 9ஆமாண்டா? ஸ்காலர்ஷிப்புக்கு எத்தனை மார்க்ஸ்? ஸ்காலர்ஷிப் எழுதிட்டீங்களா? மைண்ட் வாஷா இருக்கு. ஸ்காலர்ஷிப் பிறதாண்டா 9ஆமாண்டு எனக்கு ஏசி இருப்பாரு.
2: அப்புறம்
1: சரி ஓகே. அப்புறம் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் தரமாட்டீங்களா?
1: என்ன சேர்த்து சூப்பரான ஒரு பாடல் வரும் கேளுங்க.
2: கண்டிப்பா. சரி நன்றி. அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க.
1: சரி ஓகே. மழையெல்லாம் எங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது இந்த வேளையில்.
2: மழையோடு மழையாக மாறிட்டோம்.
1: பயந்துட்டேன். ஏதோ நீங்களும் உங்களை பேபின்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன்.
2: உங்களுக்கு அவ்வளவு பொறாமையா?
1: இல்ல உங்க தங்கச்சி சோகங்களா?
2: எனக்கு
1: ரொம்ப பிடிச்ச பாட்டு வருது ஆனந்தி. ஆனா அந்த போற அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல என்றாலும் பரவாயில்ல.

0: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
1: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது. விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
2: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
3: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
4: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரோசித்தீங்களா?
1: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
5: ஆட்டிகளுக்கு எவ்வளவு மக்களையா
6: கூப்பிடுறான்
7: சொல்லு சொல்லு.
6: நானா எனக்கு பேர் புகழ் பதவி கிதவி நட்பு கூட்டாளின்னு நிறைய ஐக்காங்க,
7: தெரியும் தானே.
6: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க.
7: உண்மைதான்.
6: கைய கட்டி நல்ல டீசன்டா பெரியோர் முதலாளி ஆவுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
7: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
1: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர். விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம்.
8: பாடல்களோடு
1: நீங்கள் எங்கிருந்தாலும்

0: சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
1: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: ஜெகமே தந்திரம் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடலை இசையமைத்திருக்கிறார் சந்தோஷ் நாராயணன். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். எஸ் ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த மியூசிக் டைரக்டர். அது மட்டும் இல்லாம ஆனந்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து எந்த ஜோனர் எடுத்தாலும் அதுல வந்து பட்டையை கிளப்பிடுவாரு. மெலடியாக இருக்கட்டும், ரப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி அந்த நாட்டுப்புற இசையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவருடைய இசையில வந்து உள்ளடக்கி அதை வந்து ஒரு வேற வகையில எல்லாத்தையுமே வந்து என்ன பஞ்சாமிரதமா எங்களுக்கு தந்துடுவார் அப்படின்னு கூட ஒரு சிம்பிளா சொல்லிடலாம். இன்றைய நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஸ்டார் ஆஃப் த டேல காலை முதல் மாலை வரை அவருடைய பாடல்கள் தான் எங்களுடைய ஸ்டார் ஆஃப் த டே சாங்ஸ் ஆக வந்து கொண்டிருக்கிறது. நீங்க கேட்டிருப்பீங்க எங்களுடைய வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியிலையும் அவருக்கு நாங்க இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இது? யார் பேசுறீங்க? அடடா, சரி இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
0: ஹலோ,
1: அவங்க ஒரே கோலா இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல.
0: ஆமா, ஆனா அவங்களுக்கு மட்டும் ஆன்சர் ஆயிருக்கு பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க, லக்கா அக்கல்ல வச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல, ரைட். இது மாதிரி நீங்களும் தொடர்ந்து கால் பண்ணுங்க. சைஃபர் 1 1 2 7 75 0 0 1, அப்படி இல்லாடி 1 1 2 7 75 1 1 1 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா சந்தோஷமாக பேச முடியும். அப்படி இல்லாடி பேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா,
1: ஒரு அழகான போஸ்ட் இருக்கு. எங்க போறோம் சிவா?
0: லண்டனுக்கு விசாவே இல்ல, பாஸ்வேர்ட் இல்ல, லண்டனுக்கு போயிட்டோம். பிரச்சனை இல்ல,
1: அதுவும் வகையில சந்தோஷமா தான் இருக்கு.
0: இப்படியாவது போவோமே. ஏஐ வந்ததுல இது ஒரு நல்ல விஷயம், ஊரெல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே பரவாயில்ல, அதுக்கு கீழே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க ஆனந்தி?
1: இப்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல சில பேரை இணைத்துக்கலாம். மதுரையில இருந்து சண்முக சுந்தரம் அன்பான வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனலையிலிருந்து நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ராஜு பாய் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: ஏவோ திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் அனிருத்தின் இசையில் கேட்டீங்க.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:46.

0: ஆட்சியர்கள் மற்றும் வீரர்களிடம் இருந்து.
1: ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸ் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
4: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்ட கிளப்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
3: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
3: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: Listening to Vasantham Express. Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
3: Arande, ayayyo yarande, ayayyo yarande, ayayyo yarande. Enga vandu yarande vechikina prachana nee korla uttadu thirinjutaaga unukku daanda achana.

0: இந்த மனுச்சாலத்தை நாங்க ஆரம்பிச்சதும் சாமியில தான், முடிச்சதும் சாமியில தான்.
1: அப்படியா?
0: கோட்ல கருப்புல தொடங்கி சாமி படத்துல
1: முடிஞ்சிருக்கு.
0: எஸ், ஓகே. ஒரு பக்திமயமான ஒரு மனுச்சாலமாக இந்த மனுச்சாலம் இருந்தது. இதே மாதிரி அடுத்த கூடிய மனுச்சாலங்களும் சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக தந்து தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக நாங்க உங்களோட இணைந்திருக்க போகின்றோம்.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிறமாலையார் மணி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: Switch off the stress, turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
2: இனிமையான வணக்கங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்க? பாடல்கள் சூப்பர், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. எங்களையும் மன்னித்துக் கொள்ளுங்க, நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வசீகரன் நினைந்திருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக மட்டக்கப்பில இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. இனிமையான வணக்கங்களோடு நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பான அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் வணக்கம். நலம் நலமறிய ஆவல். நாங்க நல்லமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்கள ஆவலா அடுத்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஹாய் வணக்கம் சுபா அணிந்திருக்கிறாங்க. மால்குடி இன்னொரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க. மால்குடி சுபா, ஓகே, ரொம்ப நன்றி சுபா. அந்த பேரை கேட்கும் போது எப்பவுமே எனக்கு டர் ஆகுறது, என்னவோ
3: தெரியாது,
2: அது பிரச்சனை ஒன்று. ஆமா, அதே மாதிரி இனிமையான வணக்கங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்க? எங்களுக்கும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேர் லிஸ்ட் ஒன்று அனுப்பியிருக்காரு. நன்றி.
3: அதே நேரம் பாத்தீங்கன்னா சிவா, பெரிய குறியானையில இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லிருக்காங்க. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்து சத்தமா எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். என்னது மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. அதே நேரம் மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. பட்டித்திடலில் இருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு.
2: ஓகே, ஹாய், இருவரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரெஜினோல்ட் நாவட்காட்ல இருந்து வந்திருக்காரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக. அதே மாதிரி மாலை பொழுது வணக்கங்கள் ஆரியம்பதி இதயரத்னம், வசந்தம் எக்ஸ்பிரஸோடு நானும் இணைந்திருக்கிறேன், எனக்கும் நல்ல பாடல் தாங்க. இனிய மாலை பொழுது வணக்கம் இருவருக்கும். பாடல்கள் மிக அருமை, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இருவரின் பேரிங் சூப்பர், புலத் சிங்கள நிவேதி லலித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.
3: அப்புறம் வந்திருக்காங்க யாருன்னு கேட்டா சிவா, ரஞ்சினி வந்திருக்காங்க கொஸ்லாந்தையில இருந்து. இருவருக்கும் அன்பான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. கரோலினா ஹரி நிகழ்ச்சியோடு இணைந்த ஹாய் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு.
2: அதே மாதிரி அன்பான மாலை நேர வணக்கம் நிலாகினி வந்திருக்காங்க. நிலாகினி மணிவண்ணன் மல்லகத்தில இருந்து, யாழ்ப்பாணம் மல்லகம் என்ற இடம் இருக்கு, அங்கிருந்து வந்திருக்காங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கேன். சிவானா ஆனந்தி அக்கா, உங்களோட ஷோ ரொம்ப நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் மாமாவும் எல்லாத்துலதான் இருக்காரு.
3: அப்படியா? கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பாரா? இருக்கும்.
2: மாமா ரேடியோ கேட்கறது கொஞ்சம் குறைவு, கேட்க சொல்லுவோம். இனி மல்லாத்துல இருந்து நிறைய பேர் வரும்போது கேட்க சொல்லாம இருக்கிறது அப்படியா? இப்ப வந்து வழக்கமா ஒரு பாட்டை தானே தருவோம். இப்ப வந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டு போறேன். சரியா? இப்ப ரெண்டு பாட்டு வரப்போகுது.
3: அப்படியா? சரி, பாக்கலாமே. என்ன பாட்டு
2: மிக்சிங் ஒண்ணுதான் கேப்போமா?

0: சுப்ரானோட பாடல் கேட்டும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 6:17.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
3: மக்கள் சூடிய மகுடமே,
2: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 முதல் 6 வரை. விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு நீங்கள் எங்கிருந்தாலும்

0: வசந்தம் FM. Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
1: நிறைய சொந்தங்கள் வந்து இணைந்திருக்கிறதா வந்திருக்காங்க. இப்போது யார் வந்திருக்கா?
2: இப்ப நிறைய இனிமையான வணக்கங்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். எப்படி இருக்கிறீங்க அண்ணா அக்கா? அன்பான உறவுக்காக நல்ல பாடல் தாங்க. நாங்களும் சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி.
1: அன்பான உறவு
2: அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அப்படி போட முடிஞ்சிருந்தா அவங்க வந்து டைப் பண்ணிருப்பாங்க. உங்களோட மரியாதைகள் பார்த்து பத்த வச்சிருவாங்க அப்படின்றதுக்காக டைப் பண்றதுல போல இருக்கு.
1: அப்படியா?
2: ஆமா. இனிமையான வணக்கங்கள், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி குருந்துபத்தையில இருந்து அகிலன் வந்திருக்காரு. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக சொல்லிருக்காங்க. ரொம்ப நன்றி. ரைட், இப்ப எங்களோட பேசுறதுக்காக ஒருத்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுறோம்.
1: வணக்கம். வணக்கம். யார் இது? வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பவித்ரா.
2: என்ன ஒரே சின்ன பிள்ளைங்களாவே வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. கோலசா சொல்லுங்க. பவித்ரா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க பவித்ரா? நோட்டல்ல இருந்து பேசுறாங்க. பவித்ரா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் செய்யலையா?
2: சும்மா இருந்து ஷோ கேட்டுட்டு உங்களுக்கு கால் அடிச்சிருக்கேன். அப்படித்தானே?
1: ஸ்கூல் போறீங்களா பவித்ரா?
3: ஆமா அக்கா.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 3
3: மீண்டும்
2: பள்ளிக்கு போகலாம். பேக தூக்கிட்டு நானும் போறேன். இனியாவது படிடான்னு சொல்றீங்களா? சரி, ஓகே பவித்ரா. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சிட்டீங்களா?
1: டீ குடிச்சீங்க. பிஸ்கட் சாப்பிட்டீங்களா பவித்ரா?
2: எல்லாரும் உங்கள மாதிரி இருக்க கூடாது. ரெண்டு பேக்கெட் பிஸ்கட் உடைச்சு ஒரு டீ குடிப்பீங்க நீங்க.
1: சிவா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி.
2: ஆமா பார்த்தேன். ஒரு வாய் தந்தீங்களா எனக்கு? சரி பவித்ரா, யாருக்காக எல்லாம் பாட்டு கேட்போம்?
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
2: என்ன பாடல் வேணும்?
1: என்ன பாடல்?
2: அதாவது நீங்க பேசுறதே எங்களுக்கு சத்தியமா கேட்கல. விட்டு விட்டு வந்ததால இன்னும் பாட்டுன்னு கிளியரா கேட்கல எங்களுக்கு. திருப்பி ஒருக்க சொல்லுங்க. முட்டைக்கலக்கியா? ஓ, அண்டைக்கு வந்தது உங்க அக்கா. எனக்கு அண்டைக்கு முட்டைக்கலக்கி பாட்டு கேட்டது.
1: அண்ணாவா இருக்கும்.
2: வீட்டு வீட்டுல இருந்து நான் ஒம்லெட் கடையா வச்சிருக்கேன். வந்து ஒரே முட்டைக்கலக்கி முட்டைக்கலக்கின்னு இருக்கீங்க. சரி, கட்டாயம் தாரன். சரியா தொடர்ந்து கேளுங்க தாரன். ஓகேயா?
1: பாய் பவித்ரா.
2: நன்றி. பாய் சொல்லிட்டாங்க போல இருக்கு. அன்னைக்கு வந்து முட்டைக்கலக்கி கேட்டு
1: அது அண்ணாவா இருக்கு.
2: ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். சரி ஓகே, நாங்க முட்டைக்கலக்கி பாட்டல் பாடல் இருந்துச்சு. நீங்க பழைய முட்டைன்னு எரிஞ்சு.
1: அப்படி இல்ல சிவா, தொடர்ந்து 3-4 முட்டை.
2: ஆமா ஆமா, ஒரே கழிச்சியா. சரி ஓகே, நாங்க கொஞ்சம் அப்படியே சோழர் காலத்துக்கு போயிட்டு வருவோம். ஓகேயா?
1: கண்டிப்பா.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 6:32.
2: உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்.
3: இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகிறது வித்தியாசம்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் நேரம் இரவு 7 மணி.
1: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: காற்றழுத்த நிலை 36 மணித்தளங்களில் நாட்டிலிருந்து அகன்று செல்லும் அறிகுறி. டித்வா மற்றும் மத்திய கிழக்கு யுத்தத்துக்கு மத்தியில் இலங்கை சிறந்த நிலையில் என்கிறது IMF. 10 கோடி ரூபாய் பெறுமதியான குகையினுடன் இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்கவில் கைது. இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் சூறாவளி தாக்கத்தினால் 104 பேர் பலி. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் பாகிஸ்தானுக்கு 8 புள்ளிகள் குறைப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய தினம் நாட்டின் பல பிரதேசங்களில் 150 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. புலத் சிங்கள, மதுராவல மற்றும் பாலிந்தனுவர ஆகிய பிரதேசங்களில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் 8 மாவட்டங்களில் அனர்த்த நிலைமைகள் காணப்படுகின்றன. இன்று அதிகாலை 5 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தளங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக 193 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி குளியாப்பிட்டிய பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. கலனி கங்கையின் நீர்மட்டம் நேற்றிரவு முதல் அதிகரித்த போதிலும் அது இதுவரை எச்சரிக்கை மட்டத்தை அடையவில்லை என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. கலனி கங்கையின் கிளையாறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து புலத்சிங்கள, மதுராவல மற்றும் பாலிந்தனுவர ஆகிய பிரதேசங்களில் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. கலுகங்கையின் மில்லக்கந்த நீர் அளவீட்டு மானியில் இன்று காலை 7 மணியளவில் 6.85 மீட்டர் பதிவாகியிருந்தது. குறித்த அளவு சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய நிலை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கொக்குலே கங்கை நீர்த்தக்கத்தின் வான்கதவு ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. செகனுக்கு 88 கனமீட்டர் நீர் அதனூடாக கிளை ஆறுகளுக்கு விடுவிக்கப்படுகிறது. பண்டாரகம, கொலமெதிரிய, பனாபே ஆகிய வீதிகளில் நீர் தேங்கியுள்ளமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. பண்டாரகமவிலிருந்து மில்லேனிய பகுதி வரையுள்ள மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். தப்போவன் நீர்த்தக்கத்தின் 12 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நீர்த்தக்கத்திற்கு கீழ்ப்பகுதியில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தியல்லோயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து அதன் இரு பகுதிகளில் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தொடர்ந்தும் நீர்மட்டம் அதிகரித்து செல்லும் நிலையில் கம்பகாவை அண்மித்த பிரதேச வீதிகள் சில நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அத்தனகல் ஓயாவை அண்மித்த பகுதிகளில் வெள்ள நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக அத்தனகல்ல, திகாரிய, கலாட்டுவாவி உள்ளிட்ட பிரதேசங்களில் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 94.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. காத்தான்குடி, ஆரையம்பதி, மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களில் தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை நோட்டன் பிரிட்ஜ் பிரதேசத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக விமல சுரேந்திர நீர்த்தக்கம் வான்பாய ஆரம்பித்துள்ளது. அதன் காரணமாக கெசல்கமுவோயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. மாத்தளை, கியூல நெலுவாக்கந்த வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழையுடன் கூடிய காலநிலையின்போது வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் குறித்த மரம் வெட்டி அகற்றப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் காற்றழுத்த வலயம் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது. எதிர்வரும் 36 மணித்தளங்களில் இலங்கையிலிருந்து அகன்று செல்லும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற காலநிலையினால் நாட்டின் 8 மாவட்டங்களில் அனர்த்த நிலைமை காணப்படுவதாகவும் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 இடைத்தங்கல் முகாம்களில் 104 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 88 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 26 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹட்டன் பகுதிக்கு இன்றைய தினம் காலை வேளையில் சீரான காலநிலை நிலவிய போதிலும் நேற்று சுமார் 2 மணியளவில் பெய்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கால்வாய்கள் நிறைந்து கழிவு நீர் வீதிகளில் பெருக்கெடுத்து ஓடியதனால் பாடசாலை மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் வீதியில் நடந்து செல்ல முடியாது பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். ஹட்டன் பிரதான வீதி உட்பட குறுக்கு வீதிகள் நீரில் மூழ்கின. பல வீதிகளில் மண்தட்டுகள் சரிந்து விழுந்தமையினால் பாடசாலை மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதன் காரணமாகவே இன்று ஹட்டன் கல்வி வலய பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. நூற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள கொக்கைன் போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டுவர முற்பட்ட இந்திய பயணியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகநபர் 60 வயதுடைய இந்திய பிரஜை என்றும் அவர் புவியியலாளர் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் குறித்த கொக்கைன் போதைப் பொருளுடன் உகண்டாவின் கம்பாலா நகரிலிருந்து கட்டாரின் டோகாவுக்கு பயணித்து பின்னர் அங்கிருந்து கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மூலம் இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி வருகை தந்துள்ளார். அவருடைய பயணப் பொதியிலிருந்து 2 கிலோ மற்றும் 150 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளுடன் சந்தேகநபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் முழுமையான ஆதரவை வழங்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அண்மை காலங்களில் இலங்கை பெரும் பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்திய 2 பாரிய அதிர்ச்சிகளை எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜூனி கொச்செக் தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளி இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு இயற்கை அனர்த்தம் என்றும் மேலும் மத்திய கிழக்கு யுத்தம் தொடர்ச்சியான தாக்கம் பற்றியும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கை மக்களும் பொருளாதாரமும் விதிவிலக்கான மீளெழும் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக ஜூலி கொஷெக் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் கீழான நடவடிக்கைகள் தற்போது பலனளிக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு காரணமாக இலங்கையின் பொருளாதார செயல்பாட்டு மேம்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இலங்கை அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதுடன் எதிர்காலத்தில் வழங்கக்கூடிய ஆதரவுகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் இலங்கைக்கு ஆதரவளிப்பதில் சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்தும் உறுதியுடன் இருப்பதாகவும் ஜூலி கொஷெக் குறிப்பிட்டுள்ளார். வியாபாரம், வர்த்தகம், விவசாயம், சுற்றுலா மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் இலங்கை பெலருசுக்கு இடையிலான உறவை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பெலருஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுக்சென்ஸ்கோவை சந்தித்தபோதே இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. பெலருஸ் நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் விஜித ஹேரத் வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளில் மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு ஒப்பந்தங்கள் இங்கு கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையில் நேரடியான விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக சுற்றுலா, வியாபாரம், கல்வி, மாணிக்கம், விவசாய உபகரணங்கள், உரம் மற்றும் ஏனைய பிரதான துறைகளில் உறவுகளை பலப்படுத்துவது இங்கு நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. பொதுமக்களுக்கு சுமையின்றி அரச செலவில் நிலையான எரிசக்தி முகாமைத்துவ வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவித்தார். வெசாக் வாரத்தை முன்னிட்டு மின்சாரம் தேவைக்கேற்ப வழங்கப்படும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய இதன்போது குறிப்பிட்டார். அரச சேவையை முறையாக முன்னெடுத்துச் செல்வது தொடர்பில் நியமிக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையிலேயே கூட்டம் நடைபெற்றது. நிலையான எரிசக்தி முகாமைத்துவம் மற்றும் அதற்காக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அரசு நிறுவனங்களில் எரிசக்தி சேமிப்புக்காக எரிசக்தி முகாமையாளர் ஒருவரை நியமிப்பது குறித்தும் புத்தாக்க எரிசக்தி குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் அரசு நிறுவன கட்டடங்களை பசுமை எண்ணக்கருவுக்கமைய மாற்றி அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் ஒற்றை இரட்டை இலக்க முறைமைகளின் கீழ் எரிபொருள் விநியோகிப்பதை நிறுத்தி QR முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகிப்பதற்கான இயலுமை குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு காணப்படுவதுடன் இவரிடத்தில் எதிர்வரும் மாதங்களுக்கு

0: தோணா கிழக்கு வீதி சுமார் 25,57,000 ரூபாய் செலவில் புனர் நிர்மாணம் செய்வதற்கான அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் MM ஆஷிக் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் அபூபக்கர் ஆதம் பாபா கலந்து கொண்டார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் குறுக்கல் மடம் பகுதியில் 1990 கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட பகுதியில் ஸ்கேன் செய்யும் செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய தினம் பிற்பகல் குறுக்கல் மடம் புதைக்குழி உள்ளதாக சந்தேகிக்கப்படும் இடத்தினை தூய்மைப்படுத்தும் பணி முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு இன்றைய தினமும் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் ஸ்கேன் செய்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேசத்திற்குட்பட்ட தேசிய மக்கள் சக்தி மத்திய அரசாங்கம் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 341 மில்லியன் ரூபாய் அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச அபிவிருத்திக் குழு கூட்டம் இன்று பிரதேச அபிவிருத்திக் குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் களுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள பிரதேச செயலகத்தின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது.
1: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
0: இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஏற்பட்ட சூறாவளி தாக்கத்தினால் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மாநிலத்தின் பல இடங்களில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஏற்பட்ட சூறாவளி தாக்கத்தினால் 104 பேர் உயிரிழந்ததோடு 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூறாவளி தாக்கத்தினால் வீடுகள் பல சேதமடைந்துள்ளதாகவும் மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மின்னல் தாக்கம் ஏற்பட்டமையினாலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தின் 12 மாவட்டங்களில் மரணங்கள் பதிவாகியுள்ளன. பாரிய விளம்பர பலகையொன்று உடைந்து காற்றில் சுமார் 50 மீட்டர் உயரத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட விதம் இந்திய ஊடகங்களில் வெளியிடப்பட்டிருந்தது. பெண்களுக்காக மாத்திரம் கடற்கரையொன்றை திறந்து வைப்பதற்கு துபாய் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறித்த வேலை திட்டத்துக்காக 100 மில்லியன் பவுண்ட் செலவிடப்பட உள்ளது. வாரத்தின் 7 நாட்களும் 24 மணித்தியாலங்களும் பெண்களுக்காக குறித்த கடற்கரை பகுதி திறந்திருக்கும். பெண்களின் பாதுகாப்பு, தனிநபர் சுதந்திரம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் பின்பற்றப்பட உள்ளன. அத்துடன் இரவு வேளையில் நீச்சல் நடவடிக்கைகளுக்கு ஒளியூட்டும் நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்பட உள்ளதுடன் சிறுவர்களுக்கான விளையாட்டு மைதானம் AI தொழில்நுட்பத்தின் ஊடாக கண்காணிப்பு கட்டமைப்பும் செயல்படுத்தப்பட உள்ளது.
1: வசந்த FM விளையாட்டு செய்திகள்.
0: ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் 8 புள்ளிகளை பாகிஸ்தான் அபராதமாக இழந்துள்ளது. டாக்கா மிர்பூர் ஷேரே பங்களா விளையாட்டரங்கில் பங்களாதேஷுக்கு எதிராக நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியின்போது மந்தகதியில் ஓவர்களை வீசியதற்காக இவ்வாறு புள்ளிகளை இழந்துள்ளதுடன் போட்டிக் கட்டணத்தில் 40% அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை நடைபெற்ற பங்களாதேஷுடனான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின்போது பாகிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்களை நிறைவு செய்ய தவறியுள்ளது. குறித்த போட்டியின் கள மத்தியஸ்தர்கள் இது தொடர்பில் குற்றச்சாட்டை தாக்கல் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நேர ஒதுக்கீடுகள் கருத்தில் கொள்ளப்பட்ட பின்னர் பாகிஸ்தான் 8 ஓவர்கள் குறைவாக வீசியிருந்ததால் போட்டி தீர்ப்பாளர் ஜெஃப் க்ரோ இந்த அபராதத்தை விதித்துள்ளார். பாகிஸ்தான் அணித் தலைவர் ஷான் மசூத் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அபராதங்களையும் ஏற்றுக்கொண்டதால் சம்பிரதாயபூர்வ விசாரணைகளுக்கு அவசியம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றியீட்டிய பாகிஸ்தானுக்கு 12 ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 8 புள்ளிகள் குறைக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு 3 போட்டிகளில் 4 புள்ளிகளே மிஞ்சியுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: காற்றழுத்த நிலை 36 மணித்தியாலங்களில் நாட்டிலிருந்து அகன்று செல்லும் அறிகுறி. டித்வா மற்றும் மத்திய கிழக்கு யுத்தத்திற்கு மத்தியில் இலங்கை சிறந்த நிலையில் என்கிறது IMF. 10 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கெயினுடன் இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்கவில் கைது.

0: இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் சூறாவளி தாக்கத்தினால் 104 பேர் பலி. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் பாகிஸ்தானுக்கு 8 புள்ளிகள் குறைப்பு. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியாள செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: நிமிர்ந்த நடை.

நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். அத்த கோடிப்பதிக்கான வெற்றி முடிவுகள்: ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 1, 9, 52, 69. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 1, 9, 52, 69. சுப்பரிசு ரூபாய் 662 லட்சம் சுப்பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 87,76,920 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொதி ரூபாய் 665 லட்சம். எதிர்வரும் சீட்டலுக்கான ஊதானர அத கோடிப்பதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ராசி அஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள்: ராசி மேடம், வெற்றி இலக்கங்கள் 48, 55, 57, 60. மீண்டும் ஒரு முறை, ராசி மேடம், வெற்றி இலக்கங்கள் 48, 55, 57, 60. ரூபாய் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. சூப்பர் பரிசு ரூபாய் 32 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,57,40,800 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 35 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான கருநீல நிற ராசியால் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சுபபோலுக்கான வெற்றி முடிவுகள்: ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 25, 52, 55, 68. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 25, 52, 55, 68. சூப்பர் கேஸ் இழப்பு ரூபாய் 20,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 1, 7, 0, 3, 4. மீண்டும் ஒரு முறை, 1, 7, 0, 3, 4. சூப்பர் பரிசு ரூபாய் 1,247 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 80,58,520 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 1,250 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான இளஞ்சி ஒப்புனர சுபபோல அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள்: ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 1, 24, 66, 70. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 1, 24, 66, 70. லக்கி சான்ஸ் தலுப்பு ரூபாய் 50,000 பெறத்துக்குரிய விசேட இலக்கம் 3, 1, 6, 5, 8. மீண்டும் ஒரு முறை, ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 3, 1, 6, 5, 8. சூப்பர் பரிசு ரூபாய் 100 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 64,32,400 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 501 லட்சம். எதிர்வரும் சீட்டலுக்கான செம்மஞ்சள் நிற சனித அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சசரிக்கான வெற்றி முடிவுகள்: வெற்றி இலக்கங்கள் 6, 36, 49. மீண்டும் ஒரு முறை, 6, 36, 49. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 35,35,320 ஆகும். எதிர்வரும் சீட்டிலுக்கான பச்சை நிற சசரி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சுப்பிரதன சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள்: ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 5, 0, 3, 6, 6, 2. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 5, 0, 3, 6, 6, 2. இன்றைய சூப்பர் பரிசு 284 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 25 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 60,58,740 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 285 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுபிரதன சம்பதலோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ஜெய சம்பதவுக்கான வெட்டி முடிவுகள்: ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 3, 6, 6, 2. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 3, 6, 6, 2.
இன்றைய ரூபாய் 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. இன்றைய 50,000 பரிசுகள் 21 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி ரூபாய் 55,42,280 ஆகும். அடுத்த சீட்டிலுக்கான ஜெயசம்பத சிவப்பு நிற அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்திடுங்கள். கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 16, 19, 35, 64. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 16, 19, 35, 64. சுப்பர் இலக்கம் 26. மீண்டும் ஒரு முறை சுப்பர் இலக்கம் 26. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,666,00,000 வெல்லப்படவில்லை. ரூபாய் 100,00,000 கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100,00,000 கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,30,73,360 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,674,00,000. எதிர்வரும் நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.

0: fm.lk.lk. காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி உங்களோட தொல்லை இருக்கு. ஐயோ, இதுதான் மேல தூங்கியே இருப்பேன். இதுல வந்து குஜு குஜு குஜு குஜு
1: ஒன்பது மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப யார் நம்மளோட பேசுறதுக்கு?
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். யாரு? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க?
0: விஸ்வநாதன்
1: சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கீங்க? அப்படியா, சாப்பிட்டீங்களா
2: விஸ்வநாதன்?
1: பேசணும் பசி வருமா உங்களுக்கு? சரி சரி விஸ்வநாதன், சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
2: மகாதேவன்,
1: நன்றி மேடம்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் இரவு 7:45.
2: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
3: Bilana.
4: Chellu.
3: நானா எனக்கு பேர் புகழ் பதவி இதவி நட்பு கூட்டாளின்னு நிறைய ஐக்காங்க.
4: தெரியும் தானே,
3: எல்லாரும் என்ன அப்படி நம்புவாங்க.
4: உண்மைதான்.
3: கைய கட்டி நல்ல டீசண்டா பெரியோர் முதலாளி ஆகுற மாதிரி ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யலாம் நானா?
4: ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவன்.
5: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பில்லா அபுஹாசனின் கலக்கலான நிகழ்ச்சி இது நம்ம தியேட்டர். விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
6: சும்மா போய் மனசுல ஏமாத்தவானாவா?
7: அரு என்ன சாமான் தானா, எனக்கு யாரும் தெரியாது.
8: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
5: நகைச்சுவையான பேச்சு, பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்.
3: இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு
2: The best live music streaming in Sri Lanka. Wasn't the FM 102.6 102.8

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இறுதி மனச்சாரத்தின் நிலை முதல் பாடல் முடிஞ்சாச்சு. இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எங்களோட பேச முடியும். இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: நன்றி. யார் பேசுறீங்க? ராசையா, எப்படி இருக்கீங்க ராசையா?
3: அடுத்த
1: பாடல் யாருக்காக டெடிகேட் பண்ண போறீங்க?
2: நிகழ்ச்சியில இணைத்து செல்வோம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: இந்த மாதிரி டைம்ல எல்லாம் எனக்கு வந்து அந்த சக்தியே ரொம்ப பிடிக்கும். ஆமா, இந்த பாட்டு நான் வந்து பார்க்கும் போது சின்ன வயசுல பிடிக்கும். எப்ப பிக் பாஸுக்கு வந்தாரோ
1: அதோட பிடிக்காது.
0: எஸ், அந்த கண்ணாடி உடையப்பட்டது.
1: அப்படி இருக்கலாம் சில கதைகள் அப்படித்தான்.
0: ஆமா, நிறைய இருக்கு. சரி, ஓகே. வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:24 ஆகி கொண்டிருக்கிறது. சூப்பர் ஹிட் பாடல்கள் உங்களுக்காக தந்துட்டே இருக்கிறோம். நீங்க பேசுறதுக்கு வந்திருக்கீங்களா?
1: பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: யார் இது?
2: நான் தமிழ்ல இருந்து ரஹ்மா பேசுறேன்.
1: ரஹ்மா, எப்படி இருக்கீங்க? ரஹ்மா,
2: சௌக்கியமா இருக்கேன். நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா?
0: நாங்களும் சௌக்கியமா இருக்கிறோம்.
1: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ரஹ்மா?
2: சும்மா உட்கார்ந்து
0: அடடா. உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம் நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.
1: சந்தோஷம், ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டீங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: என்ன
0: கட்டாயம் தரம்
1: நன்றி.

0: வசந்தம் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீங்க.
1: நேரம் இரவு 8:31.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரு என்ன சாமான் எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 முதல் 6 வரை.
5: ஆட்டிகளுக்கு எவ்வளவு வக்கையா
6: கூப்பிடும். எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
7: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: அவர் விட்டு சென்ற பாடல்கள் எல்லாம் உங்கள் இதயங்களை தொட்டு செல்கிறது. பாடும் நிலாவில்
1: சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் சேவையில்லை.
0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா.

0: பண்டிகையின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தம் எஃப்எம் கேட்டுட்ருக்கிறீங்க. வசந்தம் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வசந்தம் எக்ஸ்பிரஸ். இன்னொரு 15 நிமிடங்களில் இப்போ நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை முடிச்சிருவோம். அதுக்கு முதல்ல நிறைய சொந்தங்கள் வந்து எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து எங்களுடைய போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம்.
3: கருங்காரிச்சேலையிலிருந்து மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் ஆனந்தி, சிவா, இருவரும் எப்படி இருக்கீங்க? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது என்று சொல்லி பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. கொட்டையனாவிலிருந்து வரலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு.
2: ஓகே, அது மாதிரி கொழும்பு 12 புதுக்கடையில இருந்து இன்ஹாம் அன்சாரி வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது மாதிரி நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறோம். எப்படி இருக்கிறீங்க இருவரும்? எனக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கங்களோடு சப்புமல் கந்தாலேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அது மாதிரி வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கார் வழக்கம் போல கவிதையோடு. அதே மாதிரி ஹாய் சிவா ஆனந்தி, சிறப்பான வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி லலிதா வந்திருக்கிறாங்க. கம்பளிலிருந்து நிகழ்ச்சி கேட்கிறாங்களாம்.
3: அப்படியா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது. இப்ப பாத்தீங்கன்னா மழை பெய்துட்டு இருக்குதானே.
2: அப்படியா?
3: அதனால இந்த மாதிரி ஒரு பாடல்.
2: பாடல், சரி, ஓகே. இந்த மழைக்கு பாடல் அப்படித்தானே.

0: மறுபடியும் இந்த பாடலோடு நாங்களும் விடைபெற போகின்றோம். தொடர்ந்து வசந்த நிலாவோடு கலையத்தில் டெலுக்ஷன் விடைபெறும் நாங்கள்.
1: என்றும் உங்கள் அன்பின் ஆர்ச்சி ஆனந்தி மற்றும்
0: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமணன் உங்கரமூர்த்தி. வணக்கம் மகளே, தொடர்ந்து வசந்தோடு இணைந்திருங்கள். ஹாப்பி வீக்கெண்ட்.

நன்றி சிவா மற்றும் பாரதி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரா பொழுது வணக்கம். வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய வசந்த நிலா உங்களுடைய நினைவுகள் உள்ளடங்கிய கவிதைகளை சுமந்து கொண்டு பயணிக்கப் போகின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். நேரம் இரவு 9 மணி.

0: நான் காத்திருந்த பொழுதுகள் எல்லாம் உனக்காகவே என் வசந்த நிலாவே. காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாகிறப்ப 9:08 கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அளிக்கவண்டி தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றாலை வசந்தத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவு உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக்கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுது. அளிக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்
1: நிகழ்ச்சியுடைய
0: முதல் பாடல் பிடித்திருந்ததா? நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் பிடித்திருந்ததா? ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அனைவரும் கேட்கலாம். நேரம் சரியாகிறது. 9:09

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த நிலா.
1: விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
2: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
3: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
4: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
0: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
5: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
5: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 9:32 ஆகி கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்கள் இராப்பொழுதில் கேட்கும் போது இன்னும் இனிமையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அன்பான கவிதைகள் அத்தனையுமே நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயிருக்க நானும் காத்துக்கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு இன்றைய வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகரப்போகின்றது. இந்த லைஃப்ல எங்க கூட யாருமே கடைசி மட்டும் வரமாட்டாங்க, எல்லாருமே கடைசி மட்டும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் கேள்விக்குறி. கடைசி மட்டும் வராதவங்களுக்காக நாங்க ஏன் இவ்வளவு தூரம் அதிகமான ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த ப்ரியாரிட்டி நாங்க அவங்க கடைசி மட்டும் எங்க கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல, கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லியும் கொடுக்கல. என் கூட இருக்கவங்க நான் அவங்களை சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்துக்காக அதிகமான ப்ரியாரிட்டி கொடுப்போம். அந்த ப்ரியாரிட்டியை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சம்திங் ஏதோ ஈகோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து விலகிடணுமா இல்லை அதுலேருந்து தூரமாக போயிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், தூரமாக போக வேண்டிய விஷயம் இல்லை, பட் ஆனால் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கபி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க கொழும்பிலிருந்து. ஹாய் அன்பான வணக்கம் டிலோனா, நானும் நிகழ்ச்சியோடு இன்றைய வசந்த நிலாவினுடைய கவிதை சமர் என்னுடைய கவிதையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்பான கவிதையோடு மிதுன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஹட்டன்லிருந்து. நான் காத்திருந்த ஒவ்வொரு பொழுதுகளும் என்னுடைய கண்ணீருக்கு மட்டுமே தெரியும், என்னுடைய தவிப்பு என்னுடைய காதல் இவை இரண்டும் உனக்கு தெரிந்ததை விட என்னுடைய அறைக்கும் இந்த இரட்டுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக ஒரு நிகழ்ச்சி சொந்தம். அன்பான வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இரத்தினபுரியில இருந்து விமலா தேவி. எப்படி இருக்கீங்க?
0: நலமம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லமா இருக்கேன். உங்க குரல் கேட்டா அந்த சுகம் எனக்கு இப்பதுமே பிரிச்சுதான்.
0: ரொம்ப நன்றி அம்மா. சாப்பிட்டீங்களா?
1: உன்னிடம் அம்பிடாமல் ஓடும் போது அதை பிரயோசனம் இல்லாம துரத்தாதே. உன்னை பிடிக்க ஓடி வருவதை திரும்பி பிடித்துக்கொள். உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்.
0: இனிமையான கவிதை. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக 9:35 ஆகிக்கொண்டிருக்கின்றது. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா

0: காய்ச்சலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாகிறவ 9:52 கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காய்ச்சலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக உங்களுடைய அழைப்புகளுக்காக நாடும் காத்துக்கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுதில் சில நினைவுகள் மிகவும் வலியை கொடுக்கக்கூடியது. சில விஷயங்கள் நாங்கள் ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதிகமான வழிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நினைவுகள் சில சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டையும் கிரியேட் பண்ணியிருக்கும். சந்தோஷமான நினைவுகள் இருக்கும் பொழுது இடையில் இன்னும் சில தேவையற்ற மெமரிஸ் நம்ம லைஃப்பில் க்ளோஸ் ஆகும்மாக இருந்தால் அந்த லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கேள்விக்குறி. இனிமேலான கவிதைகளோடு காய்ச்சலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஹாய் அன்பான வணக்கம் நிருக்ஷன் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுஷா நிகழ்ச்சி கட்டுச்சக்கதா சொல்லியிருக்காங்க ஹேட்டன்ல இருந்து. இந்த கவிதையையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று. அவனை மாத்திரம் தேடும் என் கண்களுக்கு என்ன சொல்ல, அவன் கண்காண தூரம் சென்று விட்டதை. அவனை மாத்திரம் தேடும் என் கண்களுக்கு என்ன சொல்ல, அவன் என் கண்காண தூரம் சென்று விட்டான் என்று. இனிமையான கவிதை. காய்ச்சலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுதில் அழைப்பினூடாக ஒரு நேய சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நிகழ்ச்சியுடைய
0: பாடல்கள் பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி. நலமாக இருக்கின்றேன். ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக, யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்? அனைத்து சொந்தங்களும் இணைத்துக் கொண்டு காய்ச்சலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல்.

0: காய்ச்சலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு உங்களுடைய இனிமையான கவிதைகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. காய்ச்சலை வசந்தத்தின் வசந்த நிலாவில் இன்றைய வெள்ளிக்கிழமை உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு பயணிக்கின்றது என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய உணர்வுகளால் ஆன கவிதைகள் சில விஷயங்களை நாங்கள் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். சில விஷயங்களை கவிதையாக மட்டுமே சொல்லுவோம். நாங்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக சொல்லிட்டா ஒரு சிலருக்கு அந்த விஷயங்கள் புரிஞ்சிட்டா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல. அது காதலையாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே ஓகே. ஆனால் அதே விஷயத்த நாங்கள் கவிதையாக எங்களுடைய உணர்வுகளில் இருந்து வரக்கூடிய அந்த அழகான வரிகளை கவிதையாக்கி நாங்கள் சொல்லும் போது அந்த கவிதைக்குள்ள ஒரு ஏராளமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கும். அந்த கவிதை எந்த விஷயத்தையுமே முகத்துக்கு நேராக சொல்லாது, ஆனால் அந்த கவிதை கூட சுற்றி வளைத்து அந்த விஷயத்தை சொல்லிடும். அப்படி அந்த கவிதை சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு புரியாமலும் இருக்கும், இன்னும் சிலருக்கு அதை புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரியும் ஒரு தனித்துவமான ஒரு இடைவெளியை கொடுக்கும். கவிதை அப்படின்னு சொல்ல அழகு இல்லை, அதுவும் அந்த கவிதை காதல் கவிதையாக இருந்தால் இன்னும் அழகு. அதே காதல் கவிதை கை கூடாத ஒரு காதலாக இருந்தால் அது இன்னும் அழகாக இருக்கும். கண்ணீரோடு உருவாக்கப்படக்கூடிய சில வரிகள் அந்த கவிதைக்கு ஒளித்தானது. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-7775-0001 அல்லது 0312-7775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முக புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் ஒரு இயல்பான ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒருத்தர் அதிகமாக நேசிப்போம், அதிகமா அந்த பர்சன் நமக்கு 1000 மடங்கு உண்மையாக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க கூட ட்ராவல் பண்ணி வந்த இந்த லைஃப்பில் அதிகமான சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்போம். ஒரு சில விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம். ஆனால் அதே முக்கியத்துவம் அதே ப்ரியாரிட்டி அதெல்லாமே இப்போ இல்லாமல் போயிட்டு அந்த காதலுக்கு நடுவில் ஈகோன்ற ஒரு விஷயம் மட்டுமே இப்போ இருக்குமாக இருந்தால் அந்த காதல் இப்போயுமே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கேள்விக்குறி. அந்த பொண்ணுக்கு அந்த பையனை அதிகமாக பிடிக்கும், ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை விட அவட ஈகோ தான் பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒரு பையனை ஈகோனால கொஞ்சம் தள்ளி வைப்பா, இல்லை ஒரு பையன் அதே ஈகோனால அந்த பொண்ணை தள்ளி வைப்பா அப்படின்னு சொன்னால் அது காதலா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி தெரியாதுல்ல. காய்ச்சலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:12 மழைப்பினூடாக ஒரு அன்பான நேயர் சொந்தம். அன்பான வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம்.
0: அன்பான இரா பொழுது வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பையனாலு.
0: வணக்கம் மும்தாஸ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
1: அதான் சாப்பிட்டேன். நீங்க?
0: நானும் சாப்பிட்டேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: பரவ சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனிஸ்கா நந்த சருக்காவும் சித்தியாஸ்மா இத்ரிஸ்மா ஜெமிலா அருமா பர்தா பாத்மா ரவி ரகுமா மர்சு குவைதி சின்னைய மகாதே ஆட்டோஷ்மா மர்ச்சன வசந்தகுமார் ஃபாரூக் அப்துல் மஜிக்குமார் வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: அனைத்து நேர சொந்தங்களையும் எடுத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இனிமையான பாடல் கேட்கலாம். நேரம் சரியாக இரவு 10:13 ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் செவன் ஜி ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கராஜா இசையில் ஒரு அருமையான பாடல்.

0: கஜரி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாகி இரவு 10:25 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாகிறவு 10:25 தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழகுமணி தொலைபேசி இலக்கம் 0112-7775-0001 அல்லது 0112-7775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக ஒரு அன்பான நேய சொந்தம். அன்பான வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? சரோஜினி. எப்படி இருக்கீங்க சரோஜினி?
1: ரொம்ப
0: சந்தோஷம். உங்களுக்கு மிகவும் பிடித்த இந்த மாதிரியான பாடல் என்ன பாடல்?
1: பாடல்கள்
0: ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்.
1: வசந்தகுமார், ஆத்த விஸ்வநாதன், கணபதி, சோமசரி, அனாவசி, ரோஜஸ் குடும்பத்தினருக்காக
0: நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம். அழைப்பினுடாக இன்னொரு நேய சொந்தம். அன்பான வணக்கம். அன்பான வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சாந்தா, எப்படி இருக்கீங்க சாந்தா? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் படிச்சிருக்கா சாந்தாக்கு?
2: நல்ல பாடலாம் போட்டு வாழ்த்துக்கள் அண்ணா.
0: ரொம்ப நன்றி சாந்தா. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
2: வசந்த நேர் அனைவருக்கா அண்ணா. உங்களுக்கு
0: அனைத்து சந்தங்களையும் எடுத்துக் கொண்டு கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல் ஒழிக்கும் இந்த பாடல் மணிக்கும் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் ஆர்.பி. பட்நாயக்கினுடைய இசையில் ஜெயம் திரைப்படத்திற்காக கார்த்திகனுடைய அந்த கார்டன் வயசுல.

0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
2: அவளோட சிரிப்பு,
1: அவனோட பார்வை,
2: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
3: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
4: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
5: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
6: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த காதல் ஒரு விதமான அழகானதுங்க. இந்த காதலில் நமக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட நம்ம அதிகமாக பேசணும். சில விஷயங்கள் பேசும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணும்ல, எல்லாருக்குமே தோணும். ஆனால் சில விஷயங்கள் நாங்கள் அதிகமாக கோபப்படுவோம். அதிகமான ஒரு புரிதல் இல்லாத இந்த காதலில், சில விஷயங்கள் மட்டுமே புரிதல் இல்லாத இந்த காதலில் நமக்கு அந்த பர்சன் கூட பேசுறதுக்கான ஒரு வினாடிகள், அந்த பர்சன் கூட நாங்கள் பேசுறதுக்கான ஒரு மூமெண்ட் கிடைச்சா இந்த காதலில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு வந்து கட்டாயமாக இல்லாமல் போயிடும். பேசும்போது சில வார்த்தைகள் சில விஷயங்கள் கோபமாக இருக்கும், ஆனால் பேசி முடியும் போது நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடைசியாக தோணல. அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக இங்கே எத்தனையோ பேர் எங்கிட்டு இருக்காங்க. உன் கூட ஒரு தடவை நான் பேசிட மாட்டேன்னா, உன் கூட நான் ஒரு வார்த்தை உன் பக்கத்தில் இருந்து உனக்கு கண்ணை பார்த்து என்னை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இங்கே இந்த காதல்னால எங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அப்படி ஒரு லைஃப்பில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய எல்லா காதலுமே ஒன்று சேர்ந்துடுங்க. அதான் காதல். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது பதுளை கீணக்கலையிலிருந்து ராமையா நிரஞ்சன் சூர்யா. ஹாய், அன்பான வணக்கம் டிலோ. நானும் நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழகான ஒரு கவிதையோடு. அன்று கடிகார முட்கள் ஓய்வெடுக்கும் வரை உன்னோடு மணிக்கணக்காய் பேசிய நினைவுகள், அன்று கடிகார முட்கள் ஓய்வெடுக்கும் வரை உன்னோடு மணிக்கணக்காய் பேசிய நினைவுகள் இன்று என்னுடைய தனிமைக்கு தோழமை தந்து கொண்டிருக்கின்றது. அழகான வரிகள். எனக்குள் எதுவுமே மாறவில்லை, எனக்குள்ள எந்த விஷயமே மாறலை. அதே அன்பு, அதே ஆசை, அதே கோபம், அதே ஏக்கங்கள் அப்படியே தான் இருக்கு. உங்ககிட்ட தான் பல மாற்றங்கள் வந்துட்டுன்னு சொல்லி நினைக்கின்றேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்று என்னுடைய ஆசை எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், உன்னோட மணிக்கணக்காக பேசணும் அப்படின்றது இல்லை. சண்டைகள் இல்லாத மௌனங்கள், சண்டைகள் இல்லாத மௌனங்கள் இல்லாத வெறும் சில வினாடிகள் மட்டுமே உன்னோடு பேசணும். அந்த பேசுகிற அந்த மூமெண்ட்டில் சிறு நலம் விசாரிப்போ, ஒரு மெல்லிய புன்னகை கலந்த சின்னதாக ஒரு வார்த்தை, அது மட்டும் போதும்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். என்னுடைய இந்த காயப்பட்ட இதயத்திற்கு உன்னுடைய கோபங்கள் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய மௌனம் மட்டும் ஏனோ நீண்டு கொண்டே போகிறது. யாரோடையுமே பேச தோன்றாத இந்த நாட்களில் உன்னோடு பேச துடிக்கும் அந்த சில வினாடிகளுக்காக மட்டுமே என்னுடைய மனம் ஏங்கி கொண்டிருக்கின்றது. என் இதயமே என்று சொல்லி பதுளையிலிருந்து கீணக்கலை ராமையா நிரஞ்சன் சூர்யா, அன்பான வணக்கம், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தாங்க. இந்த கவிதையில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பர்டிகுலர் லைன், இந்த லைஃப்ல எதுவுமே மாறலை, அதே அன்பு, அதே ஆசை, அதே கோபம், அதே ஏக்கங்கள் அப்படியே தான் இருக்கு. நீ தான் மாறி இருக்க, ஆனாலும் ஓகே பரவாயில்ல, இந்த கோபம்லாம் அப்படியே இருக்கட்டும். நீ மீண்டும் என்னை தேடி வந்த அப்படின்னு சொன்னான், நான் உன்னை அதே காதலோட ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான கவிதை இல்லை. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக ஒரு அன்பான நெய்ய சொந்தம். வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? தயாளன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம் தயாளன், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சொல்லவா

0: நெஞ்சுக்குள்ளே என்னென்னவோ நினைத்தேன், நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன், தவித்தேன். அந்த பாடல தாங்க சார்.
1: அருமையான பாடல். அந்த பாடல் நிகழ்ச்சியோடு தருவதற்கு நான் முயற்சி பண்றேன். நன்றி. நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் வலிப்பினை ஏற்படுத்தலாம். இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். நேரம் சரியாக இரவு 9 மணி மணிக்கும் நேரம் சரியாக இரவு 10:51 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு இனிமையான பாடல். இந்த பாடல் இசை ராஜ்குமாருடைய இசைகள். தொல்லாத மனமும் தொல்லும் திரைப்படத்திற்காக

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா, அதுக்குள்ள எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்கணிவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவரிசைகளை சந்தோஷமாக இன்றைய நாளும் நாங்கள் 8 மணி வரைக்கும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்றைய சிந்தனைக்காக, எதிர்பார்ப்பதையை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கை தான் கிடைக்கின்றது. மற்றும் ஒரு சனிக்கிழமையில் சந்தோஷ நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரியங்கள் ஈடுபடுகிற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-77-5-00-3 அதே போல 0312-77-5-11-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று உலகத்தில் எங்கிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம்மையுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களுடைய அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 11 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஒரு இனிமையான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-775-00. அதே போல 0312-775-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போல நிகழ்ச்சியோடு எங்கிருந்தாலும் சரி வசந்த மேகனுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களுடைய அன்பான சந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கு எழுத சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. இன்றைய தினம் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பூமிகா, சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், ஐஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், அதே போல சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், யட்டியாந்தட்ட ஸ்வாஜில் கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் அதே போல எம் எஸ் பெருமாளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மாத்திரையிலிருந்து சிவமூர்த்தி இணைந்திருந்தாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருந்தாரு. அதே போல பெரிய கல்லாறு, உதயபுரம், உதயநிதி, மணிக்கவும், உதயன் வந்திருந்தாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருந்தாங்க. கேஷாயினுக்காகவும் கிதுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தொண்டமான்புரம் கொட்டக்கலை முத்தையா காளிமுத்து வந்திருக்கிறாரு. திபா, விதுரா, அதேரா, லக்ஷன், சாத்தான், தொண்டமான்புரம், கொடக்கலை சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. இதுமான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அதே போல இன்றைய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. கலகாலந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்குமே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, நீங்கள் நலமா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு இந்தியா தமிழ்நாடு ஈரோட்ல இருந்து டி எஸ் சத்யா வந்திருக்கிறாங்க. நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் சத்யா, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கின்றேன். அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு மஸ்கேலியாவிலிருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. தொழிற்சாக நீங்களும் சந்தோஷமாக உங்கள் அன்பன சந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். இனிமையான பாடல்களோடும் உங்கள் அன்பிற்கினிய வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய சந்தோஷ நிகழ்ச்சி. ஒரு இனிமையான பாடல் அரண்மனை திரைப்படத்துக்காக வருகிறது. கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள இப்போதைய அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0013 அதே போல 0712-775-1111 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதேபோன்று வசந்த மேகம்னுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களின் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாரா எஸ்டேட்டில் சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ரோஷானி, கவிதா, அபி, ஜானு, பிரேம்குமார், மதுஷன், தேஜா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் யட்டியந்தோட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, குமாரி, சூட்டி, கண்ணியம்மா அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல வெளிமடையிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிற இதேவேளை நேற்று தினம் தன்னுடைய அன்பு மனைவி சீதாலட்சுமி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம், கொண்டாடி இருந்தாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மகன் எழில்வேந்தன் குடும்பத்தினர், அதே போல மகன் பிரசாந்த் குடும்பத்தினர், அதே போல மகள் பிரியதர்ஷினி குடும்பத்தினர், சொந்தங்கள் அனைவரும்

0: வாழ்த்துவதாக பகிர்ந்திருந்தாரு. நாங்களும் சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல மலர் வந்திருந்தாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் அதே போல கணவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அட்டன் கேம் வழியிலிருந்து சுந்தர் தங்கசுந்தரம் வந்திருக்கிறாரு. அன்பான சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல வத்தரிலிருந்து ஐயக்கண்ணு வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. யாழ்ப்பாணம் கோப்பாயில் இருந்து தாரணி நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறாங்களாம். எங்களுக்கும் நல்லதொரு பாடல் தாங்க. கணவர் ராதாகரன், மகள் அஷ்மிதா மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு ஊர்குடவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதா பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு தமிழ்நாட்டிலிருந்து முருகேசன், சோலைச்சேரி தென்காசியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இதேவேளை கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெயின்லெஸ் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருள்மொழி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அனைத்து வசந்தம் சங்கம் சொந்தங்களுக்கும் அதே போல தங்களுக்கும் இனிய காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக அக்கறை பத்தனை ராமன் கேதீஸ்வரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலே இருந்து செல்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு கென்யா மஃபுப் நகர்ல இருந்து நசூர் வந்திருக்கிறாங்க. இதே போல சந்தோஷமாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு 8 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 32 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. தென்காசி பட்டணம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்ட மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.
1: கிளைகள் அன்பு கதை எழுதுமா வணித்திருவிழா